மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிகளாய் இயற்கையின் கொடையாய் சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிதையாய் இதயத்தை இயற்கையின் கொடையா சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். நிச்சயமாக இந்த காலத்தில் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட கவி வரிகளாக வருகின்றதென்றால் மனிதன் அந்த அளவிற்கு அடிபட்டிருக்கின்றான் என்றுதான் கூற வேண்டும். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து கவிதைகளின் சாரல். நேர்களை, நீங்களும் உங்களுடைய கவிதைகள் இந்த கவிதைகளின் சாரில் இடம்பெற வேண்டும் என்றால் உங்கள் கவிதைகளை என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைத்தால் அதுவும் சேர்த்து கொள்ளப்படும். வானொலியில் உங்கள் பெயருடன் காட்டலையில் கவிதைகளும் வரும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காக என் சொந்தக்காரங்களுக்கு முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி விடாதே. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் என் சொந்தக்காரங்கள் முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை வந்துவிடக் கூடாது என்பதுதான். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலை இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள் தான் என்று சொன்னார். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட வேண்டும் நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிடாதீர்கள். நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி மடிந்து விடுவான். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிட்டால் நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி விடுவான்.

முதுகு குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்தான் என்ற ஒரு கவிதையை சொல்கின்றது. முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமானால் கடவுள் வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம் என்று. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு போதும் என்று இன்னும் ஒரு கவிதை சொல்கின்றது. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு இருந்தால் போதும் என்றும். துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்ல முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையை பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டியிருக்கின்றது. துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்வது முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையின் பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டி வருகின்றது. பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னோறி கொண்டே இரு. பின்னால் பேசுவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதலை வாங்கி கொள்ளாமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. வாழ்க்கை எதை கற்றுத் தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக்கொடுத்து விடுகின்றது. வாழ்க்கை எதை கற்றுத் தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக் கொடுத்துள்ளது என்று சின்ன சின்ன குட்டி குட்டி கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது. ITR-இன் லண்டன் கலையகத்திலிருந்து.

ஆறுதலும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், எதுவும் வேணாம். இதில் எதுவுமே உண்மை இல்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாய் மாறிவிட்டது. தனித்து இருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். ஆறுதலும் வேணாம், பாசமும் வேணாம், எதுவும் வேணாம், இதில் எதுவுமே உண்மை இல்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாக மாறிவிட்டது. தனித்திருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க்கையில் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது. இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டு நம்மை அசிங்கப்படுத்திவிடும். யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டும் நம்மை அசிங்கப்படுத்திவிடும். ஒரு பெண்ணிடம் பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என விசாரித்த சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என விசாரிப்பதில்லை. ஒரு பெண்ணின் வீட்டில் இருந்து என்ன கொண்டு வந்தாய் என்று விசாரிக்கும் சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என்று விசாரிப்பதில்லை. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின்னாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின்னாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என விசாரித்த சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என விசாரிப்பதில்லை. ஒரு பெண்ணின் வீட்டில் இருந்து என்ன கொண்டு வந்தாய் என்று விசாரிக்கும் சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என்று விசாரிப்பதில்லை. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின்னாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது.

என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய், பேசினால் சண்டை வரும் என்று பயந்து போய் பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோவாகி போவதுதான் இந்த கால உறவுகள். யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக போவதுதான் இந்த கால உறவுகள். யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வது கொடுமை நிறைந்த வாழ்க்கை. அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வதுதான் கொடுமை நிறைந்த வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை என்று சொல்கின்றது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு எதையோ ஒன்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல, சிலரின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட.

சர்வதேசத்தம் வானொலி ஐடியா பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையத்திலிருந்து காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல் வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக ஒழித்தாலும் கவிதைகளை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக மாறியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லது கேட்டிருப்பது கூட சாத்தியக்கூறு நிறைவே இருக்கின்றது.

காட்டலையில் அளித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் கவிதைகளும் அதுக்கு அதனுடனான சில பாடல்களுடனும் காட்டலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல் உள்ளது, சில நிமிடம்தான். ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போல் எவராலும் அளிக்க முடியாமல் இருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல சில நிமிடம்தான், ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போன்று அளிக்க முடியாமல் உள்ளது. தவறிவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. தவறிவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. வாழ்வில் சிலரை சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் தந்த ஏமாற்றத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் சிலரை தொலைந்த பின்புதான் புரிந்து கொள்கின்றேன் அவர்கள் தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷங்கள் என்று. சொல்லி எனக்கு புதிதல்ல, நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிதாக இருக்கின்றது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால் ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல, நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிதாக இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால்.

உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டே கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லை, இல்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் போல். உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம் சிறந்தது என்று உணர்ந்து கொண்டாள் என்னவோ. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, குத்தி கொண்டேதான் இருக்கும். யாரையும் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, அது குத்தி கொண்டேதான் இருக்கும். சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. பணக்காரனா வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசை. பணக்காரனாக வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசையாக இருக்கின்றது. இதயத்தை கூட நம்பாதே, ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடுப்பை நிறுத்திவிடும். ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் அளவிற்கு இன்னொரு வழி வந்து விடுகிறது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது. ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் முன் அளவுக்கு இன்னொரு வழி வந்து விடுகின்றது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது.

குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பது நல்லது. குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனியாகவும் இருப்பது நல்லதென்று மனம் சொல்கின்றது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானையின் வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம் எதுவுமில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானை வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம். மீண்டும் பேசினால் மேலும் காயப்படுவோம் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. மீண்டும் பேசினால் மேலும் மேலும் காயப்படும் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை பாசம் வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாகிவிடுகின்றான். ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாக ஆகிவிடுகின்றான். எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டவன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னென்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி. எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டேன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி.

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒலித்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலையில் இணைந்திருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் என் லண்டன் கழகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. இதுவரை நேரமும் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்ட ஐடிஆர் மற்றும் ஜுகம் வானொலியின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் அன்பான உறவுகளை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையை போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது, ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை, ஏனைய நடிக நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ணச்சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவார். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம், ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஏ பீம்சிங், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் படத்தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி, பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங்.
பீம்சிங்கின் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார் லெனின். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் பி கண்ணன். பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா? Mm-hmm.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா பண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று பெருகி பெரு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

மயங்கும் உள்ளங்கள் கலக்கும் வெள்ளங்கள் அனைத்தும் தெய்வங்கள் கொண்டாடும் தீபங்கள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணிஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் 10 மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 1974 வெளியான வண்ண திரைப்படம் 10 மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரசத்திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி. 10 மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா?

எதை கேட்பதோ எதை சொல்வதோ

ஒலித்த பாடல் 10 மாதபந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏஎம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்க போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம் தான். ஏவிஎம் ராஜன் அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ரவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏவிஎம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 1973 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, ஷோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்தியம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 1975 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடலை எழுதியவர்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும்

கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே யேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில். காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா? புதுமுகமே சிறு மது குடமி நான்

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் சோபனா இந்த திரைப்படத்தில் பேபி சோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர்தான் சோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் சோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் சோபனா. மங்களநாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திரகுமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்களநாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, ஜமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்களநாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்களநாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
1: கண்களால் நான் வரைந்தேன் அன்பெனோ ஓர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை.

ഒലിത്ത പാടൽ ഇടംപെട്ട തിരപ്പടം മംഗലനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി അമിത്തവർ, ബി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി, കാനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിത്ത് മകിழ്ந்து കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴந்தமிழ் സിനിമാ വരലാറു കൂറും മറക്ക முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் MGR-க்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் MGR-ம் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. எம்ஜிஆரின் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் MGR திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73-ல் ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74-ல் இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல் விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். யேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காட்டலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவிகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான காலை வேளையை இதமூட்டும் விதமாக காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

காட்சியில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாக்கிக் கொண்டிருக்கின்றது காட்டலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள். நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீர்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, இந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று அவளுடனும் காத்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

0: வந்ததென்ன பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று.
1: காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியிடந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒருவரின் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒருவரின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள்.

0: அடியே அங்கே தான்
1: ஜனச்சாரு வந்து நின்றால் போதும் தருமே.

இரவு நேரம் அம்மா காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பட்டது. 10 பாடல் 12 பாடல் ஒழிக்கப்பட்டது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னகனத்து கோயிலே நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள் அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி தென்னங்கீற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவி உன் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்ற அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒரு வரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இதுவரை நேரம் நம்ம காற்றலையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவர் என் இரவு பாடல்கள். நித்தியமாக இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவர் என் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்று பிறந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு ஆனந்த ராகம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோடு உங்கள் அன்புக்குரிய அபி. வளமை போன்று இன்றும் அருமையான பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.

இந்த ராகத்தை அலங்கரிக்க நான் தரும் இரண்டாவது பாடல் ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.

நிகழ்ச்சியில் தொடரும். அடுத்த பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது, தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம்.

I see.

காதல் நாளே மனம்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல், அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே.

0: அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் அற்புதமான ஒரு பாடல், அருகில் வந்தால் உருகி நின்றால் அன்பு தந்தாலே அமைதி இல்லாத வாழ்வு தந்து எங்கு சென்றாலும்.
1: அருகில் வந்தா

இணைந்திருப்பது ஆனந்த ராகத்தோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோம்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் இன்னொரு பாடல், சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் ஜார் வரவை தேடுது துணை, இங்கிருக்க ஜாரை எண்ணி பாடுது.

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள். காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே.

கேட்டு கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை எண்ணமோ மாறுமோ.

பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இது காதில்லா மனிதன் முன்னே பாடல் இசைத்தார், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தார்.

ஆனந்தராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே.

பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. வேதமில்லா இதயத்தோடு வேதமில்லா இதயத்தோடு பெருமையோடு பொறுமையாக பழ.

அலங்கரிக்க. அடுத்து நான் தருகிற பாடல், வாராயோ விண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினா.

0: காலத்தால் அழியாத பாடல் வரிசையில் இன்னும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்துட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார்.
1: நீ சொல்லாவிடில்

பாடி பறந்துட்ட படருவான குயிலும் பாடி பறந்துட்ட படருவான குயிலும் ஆடி நடமிட்ட அழகான மயிலும் பாடி பறந்துட்ட பட

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகங்களை அலங்கரிக்க நான் தெரிவு செய்திருக்கும் இன்னும் ஒரு அருமையான பாடல், கோழியும் கோழியும் பேசுது, சேவல் இங்கே பயந்து ஓடுது.

கேட்டுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சில்லென்ற மெலரி செவ்வாழை இதழே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அருமையான பாடல் இது.

ஆனந்த ராகத்தை நிறைவு செய்ய நான் தேர்வு செய்திருக்கும் இன்னொரு அருமையான பாடல் இது. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்பனே நீ இன்னும் அறியாத பாவையா.

நான் ஒளிபரப்பிய பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி நேயர்களே, இத்தோடு இந்த வார ஆனந்தராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆனந்தராகம் நிகழ்வில் அருமையான பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியோடு இணைந்திருங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் நான் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்கின்றேன். மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்கள் ஒலிக்கப் போகின்றன. பாடல்களை கேட்டால் உங்களுக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் அதிகமான பாடல்கள் டுயட் பாடல்கள். முதல் பாடல் நினைக்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது, ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த பாடலை அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த திரைப்படம் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆனால் இந்த திரைப்படம் வெளியான 78 அப்பொழுதுதான் அவர் 75 நடிக்க தொடங்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தின் பெயர். திரைப்படத்தை இயக்கியவர் யார் தெரியுமா? சிவாஜியின் பானா வரிசை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள், அவற்றை இயக்கிய ஏ பீம்சிங். பீம்சிங் அவர்கள் பிற்காலங்களில் சிவாஜியை வைத்து திரைப்படங்களை இயக்கவில்லை, ஏனைய நடிக நடிகையரை வைத்துத்தான் இயக்கியிருந்தார். 70 வெளியான வண்ண சித்திரமான பாதுகாப்பு, அந்த திரைப்படம்தான் சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய இறுதி திரைப்படம். பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரு வண்ண திரைப்படமும் பாதுகாப்பு தான். இந்த இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் 78 வெளியான இதுவும் கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இதிலே ரஜினிகாந்த், விஜயகுமார், சுமித்ரா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, எம் பானுமதி என்று ஒரு நடிகை இருந்தார். பி பானுமதி அல்ல, ஒரு துணை நடிகை. உங்களுக்கு சரியாக இவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் எனும் திரைப்படத்தில் ஒரு தாதியாக வருவர். சிவாஜிக்கு பணிவிடை செய்யும் ஒரு தாதியாக ஓரிரு காட்சிகளில் வந்த நடிகை அவர்தான் எம் பானுமதி. உயிருடன் இல்லை. இறைவன் கொடுத்த வரம், ஜாலி ஏப்ரஹாம் என்ற ஒரு மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்ட பாடகர் ஜாலி ஏப்ரஹாமுடன் இந்த பாடலில் ஹம்மிங் செய்திருப்பார் பி எஸ் சசிரேகா. திரைப்படத்தின் இயக்குனர் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஏ பீம்சிங். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்கின்றார். காட்சியில் ரஜினிகாந்த், அவருடன் ஒரு துணை நடிகை. ரஜினியின் ஆரம்ப காலத்து டுயட் பாடல் இது. ஏ பீம்சிங் அவர்கள் மாபெரும் இயக்குனர்கள், இரட்டை இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவிடம் படத்தொகுப்பாளராக, அதாவது எடிட்டர் ஆக பணியாற்றி, பின்பு அதிலிருந்து இயக்குனராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக உயர்ந்தவர். இவருக்கு சோனா என்று ஒரு மனைவியும், அவர் மாத்திரமல்ல நடிகை சுகுமாரி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பின்பு சுகுமாரியையும் மணந்து கொண்டார் பீம்சிங்.
பீம்சிங்கன் பிள்ளைகளில் லெனின் ஒரு படத்தொகுப்பாளர், இயக்குனர், சில திரைப்படங்களை இயக்கியும் இருக்கின்றார் லெனின். லெனின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த இறுதி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வழியானது. பீம்சிங்கின் மகன்தான் லெனின். பி கண்ணன், அவர் ஒளிப்பதிவாளர், கேமராமேன். இவர் பாரதி ராஜாவின் பல திரைப்படங்களில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் பி கண்ணன். பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் அம்மை அப்பன் என்றொரு திரைப்படம். 1954 எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் எஸ் வரலட்சுமியும் ஜி சகுந்தலா என்ற நடிகையும் இரு கதாநாயகியர் நடித்திருந்தார்கள். சிவாஜியை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் திரைப்படம் என்றால் பானாவரிசை திரைப்படம் அல்ல, ராஜா ராணி. சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் அதுதான். பன்மொழி திரைப்படங்களையும் இயக்கியவர் ஏ பீம்சிங். சரி, இறைவன் கொடுத்த வரம் 78 வெளியானது. மெல்லிசை மன்னரின் இசையில் ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். ஜாலி ஏப்ரஹாம் ரஜினிகாந்துக்காக பாடுகிறார் இந்த பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா? மங்கை என்றால் வானம் கூட மயங்கும், கீழே இறங்கும், உன்னை கண்டால் உள்ளம் எல்லாம் கலங்கும், ஆசை விளங்கும்,

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இறைவன் கொடுத்த வரம். 78 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஜாலி ஏப்ரஹாமும் பி எஸ் சசிரேகாவும் பாடிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடல் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி எம் சிங். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல், இது பிரபலமான பாடல்தான். இந்த பாடலும் வாணி ஜெயராம் பாட ஜாலி ஏப்ரஹாம் அப்படி ஹம்மிங் ஹம் பண்ணியிருப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. அமெரிக்காவில் அதிகமான காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆனால் குறிப்பிட்ட இந்த பாடல் காட்சி நயகரா வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதன் அருகே படமாக்கப்பட்டது. அதிலே இந்த காட்சி பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சியை காட்டுவார்கள் பாடல் முழுவதும். ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் காட்சி. இதிலே அமெரிக்க நடிகர் தான் அமெரிக்க நடிகர் வாஷிங்டன் கே ஆர் விஜயாவிற்கு ஜோடியாக நடித்தார். மலையாளத்திலும் இதே திரைப்படம் 79 வெளியானது. தமிழிலும் 79 தான் ஒரே வானம் ஒரே பூமி. தமிழில் ஜெய்சங்கர் அவருக்கு ஜோடியாக சீமா நடித்திருந்தார். மலையாள மொழியில் ஜெய்சங்கரின் பாத்திரத்தில் மலையாள நடிகர் சோமன் நடித்திருந்தார். சோமன் யாரென்றால் உங்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டுமென்றால், அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அதிலே ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் தாயாக ஒரு நடிகை நடித்திருப்பார். ஆகவே அந்த தாயாரிடம் வந்து போகும் ஒரு அந்த நடிகரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவர்தான் சோமன். அது மாத்திரமல்ல, நாளை நமதே என்ற திரைப்படத்திலும் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக நடித்திருப்பார். அந்த பாடல் காட்சியில் சிறிய வயது எம்ஜிஆருக்கு தந்தையாக சோமன். இந்த ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் பிரதான பாத்திரம் கே ஆர் விஜயாவிற்கு தான். தமிழிலும் மலையாளத்திலும் அவரே அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார். மற்றும் ரவிக்குமார், விதுபாலா, ரீனா இப்படியாக பலரும் நடித்திருந்தார்கள். நாட்டிய பேரொளி பத்மினியும் அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடைபெற்றபடியினால் அவரையும் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஐ வி சசி இரண்டு மொழி திரைப்படங்களையும் இயக்கியிருந்தார். ஐ வி சசியின் மனைவிதான் நடிகை சீமா. ஐ வி சசியின் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவரும் நடித்திருக்கின்றார். கண்ணதாசன் எழுதிய பாடல், இதுவும் ஒரு வண்ண திரைப்படம். மெல்லிசை மன்னரின் இசையமைப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இதோ ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்தில் ஜாலி ஏப்ரஹாம் வாணி ஜெயராம், காட்சியில் வாஷிங்டனும் கே ஆர் விஜயாவும். முதன் முதலில் ஒரு ஆங்கிலேய நடிகருக்கு ஜோடியாக நடித்த தமிழ் நடிகை யார் என்றால் கே ஆர் விஜயாதான். சரி, பாடலை கேட்கலாமா?

மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா பண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. மலைராணி முந்தானை சரிய சரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத. காதல் விட்ட மூச்சு ஒன்று பெரு

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரே வானம் ஒரே பூமி. பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். 79 வெளியான வண்ண திரைப்படம் இது. சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான சில பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நிறைந்த தகவல்களுடன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 79 வெளியான திரைப்படம் மகாலட்சுமி. இந்த திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், கதாநாயகி சங்கீதா. பட்டு எனப்படும் ஆர் பட்டாபிராமன் மகாலட்சுமி திரைப்படத்தின் இயக்குனர். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் ஜாலி ஏப்ரஹாமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். அபூர்வமான பாடல் இது. இந்த பாடலை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பாடலை கேட்கலாமா? மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி. 1979 வெளியான அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் சங்கீதாவும் நடித்திருந்தார்கள். ஒலித்த பாடலை பாடிய குரல்கள் ஜாலி ஏப்ரஹாம், வாணிஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இதோ இந்த பாடல் இலங்கை வானொலியில் அவ்வளவு பிரபலமாக ஒலித்தது, ஆனால் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. பாடல் பத்து மாத பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பழம்பெரும் இசை ஜோடி ஏ எம் ராஜாவும் அவருடைய மனைவியான கிருஷ்ணவேணி எனப்படும் ஜிக்கியும் பாடிய பாடல். ஏ எம் ராஜா, ஜிக்கி. 74 வெளியான வண்ண திரைப்படம் பத்து மாத பந்தம். இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, அபிநய சரஸ்வதி, பி சரோஜாதேவி, நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜன், நவரசத்திலகம் முத்துராமன், கலை நிலவு ரவிச்சந்திரன், வெண்ணராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, மனோரமா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இருவரும் இணைந்து இயக்கிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். சங்கர் உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பிதான் சங்கர். கணேஷ் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கர் கணேஷ் இருவரும் இணைந்து 1000 திரைப்படங்களுக்கு மேல் பன்மொழிகளிலும் இசையமைத்தவர்கள். ஆம், கண்ணதாசன் எழுதிய பாடல். ஒருவேளை இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏ வி எம் ராஜனுக்கும் ராஜஸ்ரீக்கும் இந்த பாடல் அமைந்திருக்கும் என்பது என்னுடைய ஊகம். இலங்கை வானொலியில் இந்த பாடல் பிரபலம்தான், திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. சரி, சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி. பத்து மாத பந்தம் திரைப்படத்தில் அதற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல். பாடலை கேட்கலாமா? எதை கேட்பதோ, எதை சொல்வதோ.

ஒலித்த பாடல் பத்து மாத பந்தம் என்ற வண்ண திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய அந்த பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்கள், சில பாடல்கள் பிரபலமான பாடல்கள். ஒலிக்கப் போகும் இந்த பாடலை பற்றி இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கூறியது என்னவென்றால், இந்த பாடலை எழுதியவர், அதாவது ஒலிக்கப் போகும் பாடலை எழுதியவர் விசித்திரா என்னும் ஒரு பாடலாசிரியர். அவருடன் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்ற விடயத்தில் அந்த அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாக இந்த திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவான பேராசிரியர் ஏ.எஸ். பிரகாசம் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம், வெற்றி திரைப்படம்தான். ஈவிஎம் ராஜன், அவருக்கு ஜோடியாக சந்திரகலா, ராவிச்சந்திரன் அவருக்கு ஜோடியாக லக்ஷ்மி, மற்றும் நடிகர் திலகம் சாவித்ரி, ஷோ மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்தில். ஏ எம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய இந்த பாடல் காட்சியில் ஏவிஎம் ராஜனும் சந்திரகலாவும். ஏவிஎம் ராஜன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி அதிலே ஒரு போதகராக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பாடல் காட்சியில் நடித்த சந்திரகலா உயிருடன் இல்லை. புகுந்த வீடு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியரான பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். புகுந்த வீடு திரைப்படத்தை இயக்கியவர் பட்டு எனப்படும் பட்டாபிராமன். இந்த திரைப்படம் வெற்றியடைய பின்னர் தெலுங்கில் 73 ஏவிஎம் நிறுவனம் இதை எடுத்தார்கள். இதே கதையை அதிலே கிருஷ்ணா, ஷோபன் பாபு, சாவித்ரி தமிழில் ஏற்ற வேடத்தை அப்படியே ஏற்று நடித்தார். லக்ஷ்மி சந்திரகலாவும் தமிழில் ஏற்ற வேடங்களை அப்படியே ஏற்று நடித்திருந்தார்கள். தெலுங்கு திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சத்யம். தெலுங்கு திரைப்படத்தை இயக்கியவரும் பட்டாபிராமன் தான். மலையாளத்தில் மீண்டும் 75 எடுக்கப்பட்டது இதே கதை. அதிலே பிரேம் நஷீர், மது, லக்ஷ்மி நடித்திருந்தார் மற்றும் விதுபாலா. சாவித்ரியின் வேடத்தில் கவியூர் பொன்னம்மா, அங்கே பிரபலமான நடிகை, நடித்திருந்தார். மலையாள திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன். ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடல் புகுந்த வீடு திரைப்படத்தில். பாடல் எழுதியவர் விசித்ரா. பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். Mm-hmm.

முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னவன் நீயோ, மல்லிகையின் நல்ல மது வண்டோ.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புகுந்த வீடு. 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். ஏஎம் ராஜாவும் ஜிக்கியும் பாடிய பாடலை இயற்றியவர் விசித்ரா, பாடலுக்கு இசையமைத்தோர் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அபூர்வமான பாடல்கள் அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். அந்தரங்கம் ரகசியம். 75 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தான் இது. ஆனால் சில பாடல் காட்சிகள் கேவா கலரில் படமாக்கப்பட்டன. ஒலிக்கப் போகும் பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த திரைப்படத்திற்கும் கதை வசனம் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம். அந்தரங்கம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலையாள திரைப்பட உலகில் கொடிகட்டி பறந்த ஜி தேவராஜன் மாஸ்டர். அந்தரங்கம் திரைப்படத்தின் வாயிலாக தீபா என்ற நடிகை தமிழுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார். கமலஹாசன் தான் அந்தரங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜன், சாவித்ரி மற்றும் பலரும் அந்தரங்கம் திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். இது ஒரு ரொமான்டிக் டிராமா பிலிம். ஆம், சொல்ல வேண்டுமென்றால் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவி. தெலுங்கில் 77 அந்தல ராஜா என டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இதே திரைப்படத்தில் கமலஹாசன் தமிழில் முதன் முதல் தனக்குத்தானே பாடிய ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள் இந்த பாடலும் கேவா கலரில் படமாக்கப்பட்டது.

0: இப்பொழுது நான் பாடிய ஞாயிறு ஒளிமலையில் பாடலை இயற்றியவர் நேதாஜி. ஆம், ஒலிக்கப் போகும் இந்த பாடலை எழுதியவர் காவியரசர் கண்ணதாசன். கே ஜே ஜேசுதாசும் பி சுசீலாவும் பாடிய பாடல். அந்தரங்கம் திரைப்படத்தில் ஜி தேவராஜன் மாஸ்டர் இசையில், காட்சியில் கமலஹாசனும் தீபாவும். பாடலை கேட்கலாமா?
1: புதுமுகமே சிறு மது குடமே, நான்

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அந்தரங்கம். கண்ணதாசன் எழுதிய பாடல், இசையமைப்பு ஜி தேவராஜன் மாஸ்டர். கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் கமலஹாசனும் தீபாவும் தோன்றி நடித்திருந்தார்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் இது. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம், அபூர்வமான பாடல்களின் தொகுப்பாக. 1980 வெளியான வண்ண திரைப்படம் மங்கள நாயகி, கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய பாடல். 1980 வெளியான இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, அவரது காதலராக சரத்பாபு, கணவராக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோருடன் ஷோபனா இந்த திரைப்படத்தில் பேபி ஷோபனாவாக அறிமுகமானார். மிகவும் சிறியவர் அல்ல, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளையாக. 70 பிறந்தவர்தான் ஷோபனா. ஆகவே 80 வெளியான இந்த திரைப்படம் என்றபடியினால் 9 வயது 10 வயது சிறுமியாக நடித்திருந்தார். இதுதான் அவருக்கு தமிழில் முதல் திரைப்படம் ஷோபனாவிற்கு. உங்களுக்கு தெரியும், நாட்டிய பேரொளி பத்மினி, அதாவது லலிதா பத்மினி ராகினி, மூவரும் சகோதரியர். பத்மினியின் தம்பியின் மகள்தான் ஷோபனா. மங்கள நாயகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், வாலி எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு. இந்த பாடல் காட்சியில் சரத்பாபுவும் கே ஆர் விஜயாவும். ஆம், ஏற்கனவே ஹிந்தி மொழியில் ராஜேந்திர குமார், நூட்டான், வினோத் மெஹ்ரா நடிக்க வெளியான திரைப்படம் சஜான் பீனா சுஹாகான். இந்த திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு தான் மங்கள நாயகி. ஹிந்தியின் பிரபலமான நூட்டான் என்ற நடிகை ஏற்ற வேடத்தை தான் தமிழில் கே ஆர் விஜயா ஏற்று நடித்திருந்தார். நூட்டான் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக நடித்த ஒரு கதாநாயகி ஹிந்தி மொழியில். தமிழில் வெளியானது பிராப்தம் உங்களில் பலரும் பார்த்திருப்பீர்கள். சாவித்ரி அந்த திரைப்படத்தை தயாரித்து அதிலே கதாநாயகியாக நடித்திருந்தார் சிவாஜியுடன் இணைந்து. அந்த பிராப்தம் திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பு மீலான். அது 1963 வெளியான திரைப்படம் மீலான். அதைத்தான் சாவித்ரி பின்பு பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த மீலான் திரைப்படத்தில் நூட்டான் தான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டானுடன் சுனில் தத் யார் உங்களுக்கு தெரியும், சஞ்சய் தத் உடைய தந்தை, யமுனா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படத்தில். நூட்டான் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகி, பலருக்கு தெரியாது. தமிழில் பின்பு பிராப்தம் என்று வெளியானது. தெலுங்கில் கூட அந்த கதை மூக மனசுலு என்ற பெயரில் வெளியானது. அதிலே ஏ நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, ஜமுனா நடித்திருந்தார்கள். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். சரி, இதேன் இந்த மீலான் படத்தை பற்றி கூறினேன் என்றால், நூட்டான் நடித்த திரைப்படம் மங்கள நாயகி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் நூட்டான் கதாநாயகியாக நடித்திருந்தார். நூட்டான் நடித்த இன்னொரு திரைப்படம் மீலான், அதாவது தமிழின் பிராப்தம், அதற்காகத்தான் குறிப்பிட்டேன். சரி, மங்கள நாயகி திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, வாலியின் பாடல் வி குமார் இசையமைப்பில், காட்சியில் கே ஆர் விஜயா, சரத்பாபு என்று ஒலித்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
1: கண்களால் நான் வரைந்தேன் அன்பெனோர் கவிதை, தென்மலர் மறப்பதுண்டோ தென்றலே உன் நினைவை,

ഹോലിത്ത പാടൽ ഇടംപെട്ട തിരപ്പടം മംഗലനായകി. കെ ജെ ജേസുദാസ്, പി സുശീല പാടിയത്. വാലിയൻ പാടൽ കെ സി എം എത്തവർ, വി കുമാർ. നേയർകളെ, ഇത് സർവദേശ തമിഴ് വാനൊലി കാനഡ യുഗം വാനൊലി. നിങ്ങൾ കേട്ട് രസിത്ത് മകിഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും നികഴ്ച്ചി പഴന്തമിഴ് സിനിമ വരലാറു കൂറും മറക്ക முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன், வீனஸ் பிக்சர்ஸ் சார்பில். 76 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு இரட்டை வேடங்கள், இரண்டு நாயகியர், ஒருவர் வாணிஸ்ரீ, மற்றொருவர் வெண்ணராடி நிர்மலா. கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் நிர்மலாவும். திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அல்ல, எம் கிருஷ்ணன் நாயர் என்னும் மலையாளி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். ஆம், இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அங்கே மற்றும் பெங்களூரில் படப்பிடிப்பு நடைபெற்றது. எம் கிருஷ்ணன் நாயர் ஒரு மலையாளி. எம்ஜிஆரின் இந்த திரைப்படம், அதாவது ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் மட்டுமல்ல, அன்னமிட்டகை, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியவர் எம் கிருஷ்ணன் நாயர் தான். அவையும் எம்ஜிஆர் திரைப்படங்கள். கன்னட மொழியில் 70 இதே கதை வெளியான பொழுது ராஜ்குமார், ஜெயந்தி, பாரதி அதிலே நடித்திருந்தார்கள். தெலுங்கில் இதே கதை வெளியான பொழுது 73 ஏ நாகேஸ்வர ராவ், வாணிஸ்ரீ, காஞ்சனா நடித்திருந்தார்கள். ஹிந்தி மொழியில் 74 இதே கதை வெளியான பொழுது ராஜேஷ் கன்னா, தனுஜா மற்றும் மௌசுமி சட்டர்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள். இதோ ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் ஜேசுதாஸ், சுஷீலா, முத்துலிங்கம் எழுதிய பாடல் விஸ்வநாதனின் இசையமைப்பில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்கு உழைப்பவன். 76 வெளியான வண்ண திரைப்படம். ஜேசுதாஸ் சுஷீலா பாடிய அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசமன்னர் MS விஸ்வநாதன், காட்சியில் MGRம் நிர்மலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? அபூர்வமான பல பாடல்களுடன் சில பிரபலமான பாடல்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன். இந்த டூயட் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கும் விசு செல்வராஜா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் கரண். ஐடிஆரில் லண்டன் கலையகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா. ஐடிஆரில் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காட்டலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான கால வேளையை இதமூட்டும் விதமாக காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

சிந்தனையில் வளர்த்து கொண்டிருக்கின்றது வரையில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாகி கொண்டிருக்கின்றது. காட்டலையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீர்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, எந்த வரியில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று அவளுடனும் காத்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

0: வந்ததென்ன பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ என்னங்கீற்று.
1: காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியிடந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல், என்னவென்று கேட்டு பாருங்கள்.

இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியில் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் வானொலியுடன்

இவரின் இரவு அம்மா காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள், கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன், அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பட்டது, 10 பாடல் 12 பாடல் ஒழிக்கப்பட்டது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள், எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னகனத்து கோயிலே நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள், அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி தென்னங்கீற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவியின் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமை தானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்ற அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒரு வரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இதுவரை நேரம் நம்ம காத்திரையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவரையின் இரவு பாடல்கள். நித்தியமாக இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவரையின் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று பிறந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வலித்துக் கொண்டிருக்கும் இசையை கேட்டாலே தெரிய போகின்றது என்ன வரப்போகின்றது காற்றலையில் என்று. ஆமாம், நீங்கள் நினைப்பது சரிதான். காற்றலையில் வருகின்றது வாழ்வியலோடு சம்பந்தமான வரிகளுடன் கவிகள் பாடி வருகின்றது கவிதைகளின் சாரல். மீண்டும் ஒரு வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளுடன் நேர காற்றலையில் உங்களை சந்திப்பதேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அதிபர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் இரு வானொலியின் அன்பான நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் செல்லலாம்.

நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையதில்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர் தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர் தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. வாழ வேண்டுமே என்று நினைக்காதீர்கள், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுங்கள். துன்பமும் தூசியாய் தெரியும்.

காட்டலையில் கானம் பாடி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிவரிகளாக காட்டலை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலதான் சில உறவுகளுக்கும் தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும் என்று உலக நியதியில் இப்போது சொல்லப்படுகின்றது. தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும், அதுபோலத்தான் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும். தேவைக்காகவே பழகின்றார்கள், தேவை முடிந்தவன் நீ யாரோ நான் யாரோ என்று இந்த கவிதை சொல்கின்றது. உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு துரோகம். வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிருள்ளவரை. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயதுள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை.

0: காற்றலையில் அழித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். மரணம் ஒன்று மட்டும்தான் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவையெல்லாம் வாழும் போதே கைவிட்டு விடுகின்றன. மரணம் ஒன்றுதான் மட்டும் மனிதனை ஏமாற்றுவதில்லை, மற்றவையெல்லாம் வாழும் போது கைவிட்டு விடுகின்றன. நம்மை வேண்டாமென்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நல்ல பெயரை விட மனநிம்மதி மிகவும் முக்கியமாகின்றது. நம்மை வேண்டாமென்று அவமானப்படுத்திய இடத்தில் அனுசரித்து போய் அப்படி ஒன்றும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நல்ல பெயரை விட மன நிம்மதி என்றதே மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? சலிக்க சலிக்க சந்தோஷமாய் வாழவில்லை, ஆனால் வலிக்க வலிக்க வேதனையுடன் பாதி வாழ்க்கை முடிந்து விட்டது. மீதி வாழ்க்கையும் என்ன தர காத்திருக்கின்றதோ? நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது. நினைவுகள் மிகவும் ஆபத்தானது, மறக்கவும் முடியாது, திரும்ப பெறவும் முடியாது.
1: எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாளே,
2: பிரமாதம்
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே,
2: சபாஷ்

மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிகளாய் இயற்கையின் கொடையாய் சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். மனிதன் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் காதல் காவியமாய் கற்பனையின் கவிதையாய் இதயத்தை இயற்கையின் கொடையா சோகத்தில் பிறந்தவை சொற்க வைத்தது அந்த கால கவிதைகள். நிச்சயமாக இந்த காலத்தில் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட கவி வரிகளாக வருகின்றதென்றால் மனிதன் அந்த அளவிற்கு அடிபட்டிருக்கின்றான் என்றுதான் கூற வேண்டும். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஐடிஆரின் லண்டன் கலையகத்தில் இருந்த கவிதைகளின் சாரல். நேர்களை, நீங்களும் உங்களுடைய கவிதைகள் இந்த கவிதைகளின் சாரில் இடம்பெற வேண்டும் என்றால் உங்கள் கவிதைகளை என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைத்தால் அதுவும் சேர்த்து கொள்ளப்படும். வானொலியில் உங்கள் பெயருடன் காட்டலையில் கவிதைகளும் வரும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காக என் சொந்தக்காரங்களுக்கு முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி விடாதே. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் என் சொந்தக்காரங்கள் முன்னால் மட்டும் உதவி என்று நிற்கின்ற சூழ்நிலையை வந்துவிடக்கூடாது என்பதுதான். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலை இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். கடவுளிடம் கேட்டேன், என் வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத ஒரு நிம்மதியான நாளை எழுதியுள்ளாயா என்று. கடவுள், ஆம் எழுதியுள்ளேன், அது உன் இறந்த நாள்தான் என்று சொன்னார். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவர் கைவிட வேண்டும் நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிடாதீர்கள். நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி மடிந்து விடுவான். ஆணோ பெண்ணோ ஒருவரை ஒருவரை கைவிட நினைத்தால் கரையிலே விட்டுவிடுங்கள். நடுக்கடலில் செல்லும் போது பாதையில் விட்டுவிட்டால் நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி விடுவான்.

முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்தான் என்றொரு கவிதையை சொல்கின்றது. முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்குமானால் கடவுள் வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம் என்று. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு போதும் என்று இன்னும் ஒரு கவிதை சொல்கின்றது. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லை, நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு இருந்தால் போதும் என்றும். துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்ல முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையை பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டியிருக்கின்றது. துடுப்பு இல்லாமல் படகினை அக்கறைக்கு கொண்டு செல்வது முடியாது, அதுபோன்றுதான் வாழ்க்கையின் பல வழிகளையும் தாங்கிச் செல்ல வேண்டி வருகின்றது. பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னோறிக்கொண்டே இரு. பின்னால் பேசுவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதலை வாங்கி கொள்ளாமல் அடுத்தடி எடுத்து வைத்து முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கை எதை கற்றுத் தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக்கொடுத்து விடுகின்றது. வாழ்க்கை எதை கற்றுத் தருகின்றதோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக் கொடுத்துள்ளது என்று சின்ன சின்ன குட்டி குட்டி கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக காற்றலையில் வந்து கொண்டிருக்கின்றது. ITR-இன் லண்டன் கலையகத்திலிருந்து.

ஆறுதலும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், எதுவும் வேணாம். இதில் எதுவுமே உண்மை இல்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாரியாய் மாறிவிட்டது. தனித்து இருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். ஆறுதலும் வேணாம், பாசமும் வேணாம், எதுவும் வேணாம், இதில் எதுவுமே உண்மை இல்லை. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாக மாறிவிட்டது. தனித்திருக்கவே விரும்புகின்றேன், தனியாகவே இருக்க விரும்புகின்றேன். பாடம் நடத்திய அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க்கையில் யாரிடமும் கையேந்தி நிற்க கூடாது. இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டு நம்மை அசிங்கப்படுத்திவிடும். யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத இரு விஷயங்கள், ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டும் நம்மை அசிங்கப்படுத்திவிடும். ஒரு பெண்ணிடம் பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என விசாரித்த சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என விசாரிப்பதில்லை. ஒரு பெண்ணின் வீட்டில் இருந்து என்ன கொண்டு வந்தாய் என்று விசாரிக்கும் சமூகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என்று விசாரிப்பதில்லை. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின் நாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. சில அவமானங்கள் நம்மை அளவைத்தாலும் பின் நாட்களில் வாழ்க்கையை அழகாக்குகின்றது. சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து போய் பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

சர்வதேசத்தம் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையத்திலிருந்து காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக, வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக ஒழித்தாலும், கவிதைகளை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக மாறியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லது கேட்டிருப்பது கூட சாத்தியக்கூறு நிறைவே இருக்கின்றது. யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஆகி போவதுதான் இந்த கால உறவுகள். யாரோ ஒருவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக போவதுதான் இந்த கால உறவுகள். யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வது கொடுமை நிறைந்த வாழ்க்கை. அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வதுதான் கொடுமை நிறைந்த வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை என்று சொல்கின்றது. எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மனசு எதையோ ஒன்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல சிலரின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட. உடைந்து நொறுங்கியது மனசு மட்டுமல்ல சிலர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கூட.

0: காட்டலையில் அளித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் கவிதைகளும் அதுக்கு அதனுடனான சில பாடல்களுடனும் காட்டலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான சின்ன சின்ன கவிதைகளாக காட்டலையில் வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல் உள்ளது, சில நிமிடம்தான். ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போல் எவராலும் அளிக்க முடியாமல் இருக்கின்றது. என்னுடைய சந்தோஷம் எல்லாம் நீரில் எழுதப்பட்டவை போல சில நிமிடம்தான், ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டது போன்று அளிக்க முடியாமல் உள்ளது. தவறிவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. தவறிவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையையும் காலம் கடந்த பின் காண்பதை விட கொடுமையானது வேறு எதுவும் இருக்க முடியாது. வாழ்வில் சிலரை சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் தந்த ஏமாற்றத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் சிலரை தொலைந்த பின்புதான் புரிந்து கொள்கின்றேன் அவர்கள் தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷங்கள் என்று. சொல்லி எனக்கு புதிதல்ல, நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிதாக இருக்கின்றது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால் ஏமாற்றம்.
1: சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால்.

உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டாள். பேசி பயனில்லை, இல்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் போல். உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் என்று அமைதியாகிவிட்டால் பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம் சிறந்ததென்று உணர்ந்து கொண்டாள் என்னவோ. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. குத்தி கொண்டேதான் இருக்கும். யாரையும் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனச்சாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அது குத்தி கொண்டேதான் இருக்கும். சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. பணக்காரனா வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசை. பணக்காரனாக வாழ ஆசையில்லை, மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழத்தான் ஆசையாக இருக்கின்றது. இதயத்தை கூட நம்பாதே, ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடுப்பை நிறுத்திவிடும். ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் அளவிற்கு இன்னொரு வழி வந்து விடுகிறது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது. ஒரு வழி வந்தால் அதை மறந்து போகும் முன் அளவுக்கு இன்னொரு வழி வந்து விடுகின்றது. இங்கு வழிகளே நிரந்தரமாக காணப்படுகின்றது.

குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பது நல்லது. குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனியாகவும் இருப்பது நல்லதென்று மனம் சொல்கின்றது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானையின் வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம் எதுவுமில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அம்மாவின் முந்தானை வியர்வை துளியின் வாசனையை விட விலை உயர்ந்த வாசனை திரவியம். மீண்டும் பேசினால் மேலும் காயப்படுவோம் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. மீண்டும் பேசினால் மேலும் மேலும் காயப்படும் என்ற பயத்தினாலே மௌனத்தை தேடுகின்றது சிலரது அன்பு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை பாசம் வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடுகின்றது. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாகிவிடுகின்றான். ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாக ஆகிவிடுகின்றான். எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டவன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னென்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி. எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டேன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றது என்று சொல்லி.

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒலித்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலையில் இணைந்திருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கழகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. இதுவரை நேரமும் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்ட ஐடிஆர் மற்றும் ஜுகம் வானொலியின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் அன்பான உறவுகளை.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு ஆனந்த ராகம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோடு உங்கள் அன்புக்குரிய அபி. வளமை போன்று இன்றும் அருமையான பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.

ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க நான் தரும் இரண்டாவது பாடல் ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.

நிகழ்ச்சியில் தொடரும். அடுத்த பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது, தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம்.

¡Ánimo!

காதலினாலே மனம்

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல், அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே.

0: அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் அற்புதமான ஒரு பாடல், அருகில் வந்தால் உருகி நின்றால் அன்பு தந்தாலே அமைதி இல்லாத வாழ்வு தந்து எங்கு சென்றாலும்.
1: அருகில் வந்தா

இணைந்திருப்பது ஆனந்த ராகத்தோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோம்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் இன்னொரு பாடல், சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் ஜார் வரவை தேடுது துணை, இங்கிருக்க ஜாரை எண்ணி பாடுது.

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள். காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே.

கேட்டு கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை எண்ணமோ மாறுமோ.

பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இது காதில்லா மனிதன் முன்னே பாடல் இசைத்தார், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தார்.

ஆனந்தராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே.

வாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. வேதமில்லா இதயத்தோடு, வேதமில்லா இதயத்தோடு பெருமையோடு பொறுமையாக பழ

மகிழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தருகிற பாடல், வாராயோ விண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினா.

நடிப்பதெல்லாம் வெளிவேகம்.

ஆயோ எங்கள் கதையே மாறாயோ வெண்ணிலாவே அனுதினம் செய்வார் மோடி அகமகிழ்

0: காலத்தால் அழியாத பாடல் வரிசையில் இன்னும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்துட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார்.
1: நீ சொல்லாவிடில்.

பாடி பறந்துட்ட படருவான குயிலும் பாடி பறந்துட்ட

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகங்களை அலங்கரிக்க நான் தெரிவு செய்திருக்கும் இன்னும் ஒரு அருமையான பாடல், கோழியும் கோழியும் பேசுது, சேவல் இங்கே பயந்து ஓடுது.

கேட்டுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சில்லென்ற மெலரி செவ்வாழை இதழே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அருமையான பாடல் இது.

ஆனந்தராகத்தை நிறைவு செய்ய நான் தேர்வு செய்திருக்கும் இன்னொரு அருமையான பாடல் இது. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்பமே நீ இன்னும் அறியாத பாவையா.

நான் ஒளிபரப்பிய பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி நேயர்களே, இத்தோடு இந்த வார ஆனந்த ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆனந்த ராகம் நிகழ்வில் அருமையான பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அவி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியோடு இணைந்திருங்கள்.

வணக்கம் அன்பானவர் அவர்களே, நான் உங்கள் கரண். ஐடிஆரில் லண்டன் கலையகத்திலிருந்து இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரில் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுக்காக காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிகழ்ச்சியில் வரிசையில் காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். ஒருவரையில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரிக்க காட்டலையில் வருகின்றது அற்புதமான அட்டகாசமான பாடல் தெரிவிகளுடன் உங்கள் மனதுக்கு இதமான காலை வேளையை இதமூட்டும் விதமாக காட்டலையில் வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள்.

காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். இனிமையான இதமான காலை பொழுதை அற்புதமான பாடல்களுடன் இந்த காலை பொழுதை அழகாகி கொண்டிருக்கின்றது. காற்றலையில் ஒரு வரையில் இரு பாடல்கள் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். நிச்சயமாக நீர்கள் என்ன பாடல் அடுத்து அடுத்து வரப்போகின்றது, இந்த வரையில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று ஆவலை தூண்டும் விதமாக இருப்பீர்கள். அடுத்து என்ன வரப்போகின்றது என்று அவளுடனும் காத்திருப்பென்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கான பாடல் தெரிவுகளாக ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அடுத்து வருகின்றது பாடல். இதோ கேட்டு பாருங்கள், இது எங்கே ஆரம்பித்தது அல்லது எங்கே முடிந்தது, எங்கே தொடர்கிறது என்று.

0: பருவ மங்கையோ தென்னங்கீற்று.
1: காலை வேளையில் இதமான பாடல்களின் ஊடாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியிலிருந்து ஒரு வரியில் இரு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு வரியில் இரு பாடல்களில் நடக்காத ஒரு சம்பவம் ஒன்று பாடல்களின் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காத்திருக்கின்றது. அது என்னவென்பதை நீங்களே உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்தும் வானொலியுடன் இருந்திருங்கள். ஒரு வரியில் இரு பாடல்கள் அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலை கலக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்கனவே ஒழித்த பாடலுடன் அடுத்து வரப்போன்ற பாடல் என்ன என்று எதிர்பார்த்திருப்பீர்கள்? இதோ அந்த பாடல் என்னவென்று கேட்டு பாருங்கள்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியில் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் ஒரு வரியின் இரு பாடல்களில் கேட்காத ஒரு சம்பவம் காத்திருக்கின்றது, என்னவென்று ஆவலுடன் இருப்பீர்கள். தொடர்ந்தும் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு வரியில் இரு பாடல்கள். இதமான காலை பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அன்பான உறவுகளை தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்து நிகழ்ச்சியை ஒரு வரியில் இரு பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு இந்த

வேறு நேரம் அம்மா காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒரு வரியில் இரு பாடல்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள். கடைசியில் ஒரு சுவையான சம்பவம் இருக்கு என்று கூறியிருந்தேன். இன்று ஒழித்த பாடல்களை வைத்து நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இன்று ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒழிக்கப்பட்டது. 10 பாடல் 12 பாடல் ஒழிக்கப்பட்டது. அந்த பாடல்களின் ஊடாக ஒரு கவிதை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கென்று நீங்க தான் சொல்ல வேண்டும். புன்னகனத்து கோயிலே நீ பாடு பாடு பண்பாடு என்று கூறிய போது பாட்டு பாடவா என்று கேட்டு என்னோடு பாட்டு பாடுங்கள் அப்பத்தான் பாடும்போது நான் தென்றல் காட்டாவேன் என்று கூறி தென்னங்கீற்று ஊஞ்சலிலே நீ நீந்திடும் ஓலையிலே என்று நான் பாடும்போது சிட்டு சிட்டு குருவியின் கூடு எங்கே என்று கேட்டது. சொல்லவா சொல்லவா என் காதல் கதையே என்று கூறும் போதே ITR லண்டன் கலிகத்திலிருந்து வைகாசி வெள்ளிக்கிழமைதானே ஒரு ஜோரான திருநாள் என்ற பாடல் ஒலிக்கும் போது வரது வரது விலகு விலகு என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினேன். அப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என்ற அமைதியான பாடல் ஒலிக்க வெண்ணிலவே வெண்ணிலவே என்ற பாடலுடன் ஒருவரியின் இரு பாடலின் நிறைவு பெறும் போது நேரமும் சரியாக இருந்தது.

இனியொரு நேரம் அம்மா காத்திரையில் காலை நேரத்தை உற்சாகம் ஊட்டும் விதமாக இதமான பாடல்களின் ஊடாக அலங்கரித்து சென்றது ஒருவர் என் இரவு பாடல்கள். நித்தியமாக இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் கூற வேண்டும் ஒருவர் என் இரவு பாடல்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இரு வானொலியின் அதிபர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று பிறந்திருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடுகளோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராசு பட்டினம் திரையில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இதோ பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜிகேபி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இது பாடல்.

இசை கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிதவன் திரையில் டி இமான் இசையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல், திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆளியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இதோ பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் வன் பர்பில்.

நேயர்கள் இசைக்குளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி, ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தில் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து என்னப்பித்த தேவதையே, என்னப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊறும் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இது பாடல்.

இடம்பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவல்லி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்ப தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல் வான்பரப்பு.
1: ஹாய், வெல்கம் எவரிபடி. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s கிட்ஸ் அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்த்ருமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சி அலங்கரிக்க நான் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பப் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேர்களே.

இசைச்சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் SP பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல், இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

0: சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.
1: பொட்டு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராசப்பட்டினம் திரையில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இதோ

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் GKB வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இது பாடல்.

இசை கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிதவன் திரையில் டி இமான் இசையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் சிவன் வரியில் இருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா.

நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல், திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆளியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்த வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இது பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் வன் பர்பில்.

நேயர்கள் இசைக்குளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தில் திரையில் குரலில் உமாதேவி வரியில் இருந்து என்ன பெத்த தேவதையே கண்ணுக்குள்ள ஊரம் நீர் கொண்ட பார்வையிலே இன்பம் கொண்டு வந்த காத்தும் நீதானே. இது

இடம்பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவள்ளி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில் இப்ப தமிழா குரலில் கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

இருக்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா குரலில் கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: சேகர் அண்ணா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு, நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா, நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா இந்த தெரியல நேரத்துல?
1: நான் பாத்துக்கிறேன், ஒண்ணும்

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல் வான்பரப்பு.
1: ஹாய், வெல்கம் எவரிபடி. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s kids அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்த்ருமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சி ஆரம்பிக்க நான் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பப் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேர்களே.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: தாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகள போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக எப்பொழுதுமே பழைய பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக வழங்குவதுதான் வளமை, பொதுவான விடயம். அந்த வகையில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்களை தருவதற்கு நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா, எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி சேர்ந்து பாடியிருப்பார் டுயட் என்று. முதல் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி இசையமைத்து எஸ்பிபியுடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி இணைந்து பாடிய பாடல். சூலமங்கலம் சகோதரிகள் ராஜலட்சுமி ஜெயலட்சுமி இருவரும் இணைந்து இசையமைத்த திரைப்படங்களும் இருக்கின்றன. தரிசனம், டைகர் தாத்தாச்சாரி, பிள்ளையார், அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. 76 இந்த திரைப்படத்தை தயாரிக்க தொடங்கி படப்பிடிப்பை நடாத்த தொடங்கி 79 தான் அப்போதே சொன்னேனே கேட்டியா திரைப்படம் திரையிடப்பட்டது. திரைப்படத்தில் ஜெயகணேஷ், சத்யபிரியா, மேஜர் சுந்தரராஜன், ஸ்ரீதர் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல். சற்று வித்தியாசமாக இருக்கின்றது அல்லவா? நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள் எங்களுடைய நேயர்கள். இதோ அந்த காதல் பாடல்.

பாடலை கேட்டீர்களா? ஆம், ஒலிக்காத பாடல் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். பார்த்தீர்களா, எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல், இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்று உங்களுக்காக ஆம் முற்றுமுழுதாக அபூர்வமான ஆச்சரியமூட்டக்கூடிய பாடல்கள், அதுவும் டூயட் பாடல்கள், என்றோ எப்போதோ கேட்ட பாடல்களாகவும் இருக்கலாம், கேட்காத பாடல்களாகவும் இருக்கலாம். அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ள அத்தான். அன்புள்ள அத்தான் இந்த திரைப்படம் 1981 கவியரசர் கண்ணதாசனின் மகன் கண்மணி சுப்பு இயக்க, கவியரசர் கண்ணதாசனின் இன்னொரு மகனான கலைவாணன் கதாநாயகனாக நடிக்க, இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் இயற்ற, பாடலுக்கு இசையமைத்திருந்தார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். பார்த்தீர்களா, கண்ணதாசன் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு 3 மனைவியர், 15 பிள்ளைகள். பார்த்தீர்களா, எந்த பெரிய சாதனை, 3 மனைவியர், 15 பிள்ளைகள். அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பி. ஜெயச்சந்திரனும் பி. சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். என்றோ இலங்கை வானொலியில் கேட்ட பாடல் இது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த கவியரசர் கண்ணதாசனின் மகனான கலைவாணன் காலமாகிவிட்டார். திரைப்படத்தின் நாயகி ஷோபா காலமாகிவிட்டார். இதோ அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் மெல்லிசை மன்னரின் இசையில் கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடலை ட்ரனிங். பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு பாடும் வண்ண செட்டு ஒன்று தரவா கன்னம் தொட்டு

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ளா தான். படத்தின் நாயகன் கவியரசரின் மகனான கலைவாணன், திரைப்படத்தின் இயக்குனர் கவியரசரின் மகனான கண்மணி சுப்பு, பாடலை ஆத்தவர் கவியரசர், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை பாடிய குரல்கள் பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா. நேர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகளே, எப்படி இருக்கின்றது பாடல்கள்? இதோ அடுத்த பாடலை பாடிய குரல்கள் இளைய தளபதி விஜயின் தாய் மாமனான எஸ் என் சுரேந்தர் மற்றும் இளைய தளபதி விஜயின் தாயான ஷோபா சந்திரசேகர், அதாவது எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் இணைந்து பாடிய பாடல், அதாவது அக்காவும் தம்பியும் இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவள் ஒரு பச்சை குழந்தை. பாடலை எழுதியவர் கங்கை அமரன், பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா, திரைப்படத்தின் இயக்குனரோ இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். அவள் ஒரு பச்சை குழந்தை திரைப்படத்தின் நாயகன் விஜயகுமார், நாயகி பவானி. ஆமாம், எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் திரைப்படங்களில் பாடுவதற்கு முன்னாலேயே மேடை பாடகர் பாடகியாக பணியாற்றியவர்கள். இதோ அபூர்வமான அந்த பாடலை உங்களுக்காக இந்த வேளையில் வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி உறவுகளே.

கொள்கை. இள மனதில் ஆசைதனை தூவியது அதிகாலை, அந்த நினைவில் தினவாயிரம் கவிதைகள் பாடியது மாலை.

ஒலித்த அந்த பாடல் எஸ் என் சுரேந்தர் மற்றும் ஷோபா, அதாவது அக்காவும் தம்பியும் பாடிய பாடல். சுரேந்தர் இளைய தளபதி விஜயின் தாய்மாமன், ஷோபா சந்திரசேகர் இளைய தளபதியின் தாயார். திரைப்படத்தின் இயக்குனர் இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவளொரு பச்சை குழந்தை. மறக்க முடியுமா நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனு. திரைப்படத்தின் பெயர் 82 வெளியான வண்ண திரைப்படமான அனு. திரைப்படத்தில் அந்த காலத்து இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனின் மகனான எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரகுமார், ராணி பத்மினி, ஜெயதேவி, ராஜா ஆகியோர் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. ஒவ்வொரு வசனமும் முடியும் பொழுதும் கள் கள் கள் என்று முடியும். அற்புதமான ஒரு இலக்கிய மனம் கமலும் செந்தமிழ் சொற்களால் அழகுபடுத்தப்பட்ட ஒரு கவிதை மாலை இது. திரைப்படத்தை தயாரித்தவர் யார் என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். அனு திரைப்படத்தை தயாரித்தவர் அந்த காலங்களில் ஒரு பாடகராக நடிகராக பரிமளித்த கான குரலோன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் மகாலிங்கம் சுகுமாரன், அதாவது டி ஆர் எம் சுகுமாரன். டி ஆர் மகாலிங்கம் அந்த காலங்களில் தன்னுடைய மகனான சுகுமாரன் அவர் நினைவில் சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் வாயிலாக பல திரைப்படங்களை தயாரித்து அதில் நாயகனாக நடித்தவர் டி ஆர் மகாலிங்கம். அந்த திரைப்படங்களில் பெரும்பாலானவை வெற்றி பெறவில்லை, தோல்வியை தழுவின. இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார் தந்தையின் நினைவாக அவருடைய மகன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான சுகுமாரன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது அனு திரைப்படத்தில். அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒலித்த பாடல், எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த பாடல், ரசித்த பாடல், மகிழ்ச்சியூட்டிய பாடல். கேட்டு பார்க்கலாமா? சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சங்கதி பேசுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள். மய

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனு. பாடலையாத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். திரைப்படத்தின் நாயகன் அந்த காலத்து இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆரின் மகனான எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரகுமார். கதாநாயகி ராணி பத்மினி மற்றும் ஜெயதேவி, ராஜா ஆகியோரும் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார்கள். திரைப்படத்தை தயாரித்தவர் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் எம் சுகுமாரன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான ஆச்சரியமூட்டும் பாடல்களை உங்களுக்கு டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் எம் சுகுமாரன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியும்.

நேயர்களே, நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். 1975 ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். இந்த திரைப்படத்தில் புன்னகை அரசி கே ஆர் விஜயா, ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், உஷா நந்தினி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய பாடல். தாய் வீட்டு சீதனம் திரைப்படத்தை மதுரை திருமாறன் இயக்கியிருந்தார். மதுரை திருமாறன் இயக்கத்தில் கே ஆர் விஜயா பல திரைப்படங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் இப்பொழுதும் ஒரு லெஜெண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் கலைஞானம். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் உஷா நந்தினியும். ஒரு காலத்தில் மலையாள நடிகை உஷா நந்தினி குறிப்பிட்ட சில திரைப்படங்களில் நடித்தவர். சிவாஜியுடன் 5 படங்கள், ஜெய்சங்கருடன் 4-5 படங்களில். அந்த வரிசையில் இந்த திரைப்படத்திலும் ஜெய்சங்கருக்கு ஜோடி உஷா நந்தினி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடி கே ஆர் விஜயா. சரி, அடிக்கடி ஒலிக்காத ஆனால் அன்று அடிக்கடி ஒலித்த பாடல் என்று கூற மாட்டேன். அத்தி பூத்தாற்போல் ஒலித்த பாடல் அன்று இலங்கை வானொலியில். இது உங்களுக்காக அந்த பாடல். காட்சியில் ஜெய்சங்கர், உஷா நந்தினி. தாய் வீட்டு சீதனம். எனக்கும் உனக்கும் வழக்கு, எனக்கும் உனக்கும் வழக்கு, இரண்டும் சுகத்தின் கணக்கு, கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன. எனக்கும் உனக்கும் வழக்கு,

அல்லித்தண்டு கைரண்டில் வளைகின்றது, அள்ளிக்கொள்ளும் சின்ன முல்லை குழைகின்றது. அல்லித்தண்டு கைரண்டில் வளைகின்றது.

எனக்கும் உனக்கும் வழக்கு, இரண்டும் சுகத்தின் கணக்கு. கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன? உள்ளம் தன்னில் உள்ளம் ஒன்று ஒழிகின்றது, பள்ளம் கண்டு வெள்ளம் வந்து பாய்கின்றது. மையில் இட்ட மீனாக, கண்ணில் பட்ட மானாக,

பாடல் அது. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா, அபூர்வமான ஆச்சரியமூட்டும் பாடல்கள். என்றோ கேட்ட பாடலாகவும் இருக்கலாம், கேட்காத பாடலாகவும் இருக்கலாம், அத்தி பூத்தாற் போல ஒலித்த பாடலாகவும் இருக்கலாம். அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எடுப்பார் கைப்பிள்ளை. 1975 நடிகரும் இயக்குனருமான கே விஜயன் இயக்கத்தில் வண்ணத்தில் வெளியானது எடுப்பார் கைப்பிள்ளை. நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், வெண்ணிறாடை நிர்மலா, கன்னடத்து மஞ்சுளா, ஸ்ரீகாந்த், எம்ஆர்ஆர் வாசு மற்றும் பலரும் எடுப்பார் கைப்பிள்ளை வண்ண திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. எம் பி சீனிவாசன் என்ற இசையமைப்பாளர் இசையில் கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய எடுப்பார் கைப்பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கர், வெண்ணிறாடை நிர்மலா, கன்னடத்து மஞ்சுளா மூவரும் காட்சியில். என்றோ கேட்ட பாடல், என்றோ ஒலித்த பாடலை இன்று கேட்கலாமா இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக? இதோ உங்களுக்காக அந்த பாடல். பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும் கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும். பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும் கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும். என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்போ விளக்கு, உன் நெஞ்சில் தென் சிட்ட போல் ஆடும் சொந்தம் எனக்கு. என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்போ விளக்கு, உன் நெஞ்சில் உன் நெஞ்சில்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இடுப்பார் கைப்பிள்ளை. கே ஜே யேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடல், எம் பி சீனிவாசன் இசையில். நேயர்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். என்றோ கேட்ட அபூர்வமான பாடல்களை ஆச்சரியமூட்டும் வகையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த பாடலும் அப்படியே அவ்வாறே கேட்டு பார்க்கலாமா? திரைப்படத்தின் தலைப்பை யோசித்தால் அப்படியே வாய் ஊறுகின்றது, இனிக்கின்றது. திரைப்படத்தின் தலைப்பு பஞ்சாமிர்தம். திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி சங்கீதா, அன்றைய சங்கீதா. வாலி எழுதிய பாடலுக்கு கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ் இசையமைத்திருக்கின்றார்கள். கே ஜே ஜேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடல் பஞ்சாமிர்தம். திரைப்படத்தில் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ் இருவரில் சங்கர் பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிராமனின் தம்பி. சி ஆர் சுப்பிராமனின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ பஞ்சாமிர்தம் திரைப்படத்தில் ஜேசுதாஸ் சுஷீலா, காட்சியில் ஜெய்சங்கர் சங்கீதா. என்றோ கேட்ட பாடல். Mmm.

உனக்கொரு முந்தானை போல் வந்தால் என்ன நான், எனக்கொரு முத்தாரத்தை தந்தால் என்ன மான்.

நடக்கிற பல்லாக்கிது தள்ளாடுது ஏ.

ഹോലിത്ത പാടലിടം പെറ്റ തിരൈപ്പടം പഞ്ചാമൃതം കെ ജെ ജേസുദാസ് പി സുശീല പാടിയത് ശങ്കർ മറ്റും ഗണേഷ് ഇസിയമ്മപ്പിൽ. നേയർകളെ, സർവദേശ തമിഴ് വാനൊലി കനഡ യുഗം വാനൊലി വാൻപരപ്പിനൂടാക ഉലகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் இணைந்திருப்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இலங்கை வானொலியில் என்றோ ஒலித்த ஒரு அருமையான கானத்தை இப்பொழுது உங்களுக்காக தரப்போகின்றேன். நிச்சயமாக நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்வீர்கள். திரைப்படம் வெளியாகவில்லை, பாடல் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதர், அவர் காலத்தில் அந்த சமகாலத்தில் கிட்டத்தட்ட அவருக்கு சமமாக சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தவர் பி யு சின்னப்பா. எப்படிப்பட்ட திரைப்படங்கள் அந்த காலத்தில் அவர்கள் தாங்களே நடித்து பாடுவார்கள். சந்திரகாந்தா என்ற திரைப்படம், அதில் அறிமுகம். அந்த திரைப்படத்தில் பெரிதாக பெயர் இடப்படவில்லை. தொடர்ந்து எத்தனை திரைப்படங்கள்! நினைத்தாலே ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு கண்ணகி திரைப்படம், ஆரியமாலா, உத்தம புத்திரன், அந்த காலத்து உத்தம புத்திரன், சிவாஜியின் உத்தம புத்திரன் அல்ல, மனோன்மணி, ஜெகதல பிரதாபன், குபேர குசேல, பிருத்திவிராஜன். இந்த பிருத்திவிராஜன் என்ற திரைப்படம், ராணி சம்யுக்தா, தெரியும் தானே உங்களுக்கு, சம்யுக்தை பிருத்திவிராஜன் ஜோடி. அதிலே அந்த பிருத்திவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தியாக நடித்தவர் அந்த காலத்து ஏ சகுந்தலா. பின்னாட்களில் வந்த ஏ சகுந்தலா, சிஏடி சகுந்தலா அல்ல, அந்த காலத்து ஏ சகுந்தலாவை அவர் கதாநாயகியாக பிருத்திவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தியாக பியூ சின்னப்பாவுடன் நடித்தார். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு மகன், பியூ சி ராஜா பகதூர், அதாவது பியூ சின்னப்பா ராஜா பகதூர், பியூ சி ராஜா பகதூர். சரி, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மங்கையர்க்கரசி திரைப்படம் பியூ சின்னப்பா நடித்தது, கிருஷ்ண பக்தி, சுதர்சன் இறுதியாக வெளியான திரைப்படம் அல்லவா 51-இல். அவர் என்ன செய்வது, அற்ப ஆயுள் பியு சின்னப்பாவிற்கு. 36வது வயதில் மரணம் அடைந்தார் பியு சின்னப்பா. அவருடைய மகன், ஒரே மகன், பியு சி ராஜா பகதூர் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் வேலி இல்லா மாமரம். கதாநாயகி சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் நடித்த சுமதி என்று சொல்லப்படுகிறது. திரைப்படம் வெளியாகவில்லை. அந்த திரைப்படத்தில், அதாவது வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், பி யு சின்னப்பா ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக சொல்லப்படும் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன். பாடலை பாடிய குரல்கள் யார் தெரியுமா? எஸ் ஜானகியுடன் இணைந்து அசோக் என்ற பாடகர். இந்த காலங்களில், அதாவது இந்த திரைப்படம் அந்த 80களில், கிட்டத்தட்ட 80களில், 80களின் ஆரம்பம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அசோக் என்ற பாடகர் சில திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார். இனிமையான குரல் வளம் கொண்ட பாடகர். இந்த பாடலும் அவ்வாறே ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கின்றார் அசோக், வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் கங்கை அமரன் இசையில். பாடலை கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடல்.

கரங்களில் ஆடும் சுகம் பெற வேண்டும் கனியுடல் என்றும் உனக்கல்லவோ கரங்களில் ஆடும்

குளிர்விடும் நேரம் இணைகின்ற காலம் தளிர் இளமே நீ மலர்கின்றது.

கேட்ட பாடல் வேலியில்லா மாமரம் என்ற வெளிவராத திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன், பாடலை பாடிய குரல்கள் அசோக் மற்றும் எஸ் ஜானகி. பியு சின்னப்பாவின் மகன் பியூசி ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக கூறப்படுகிறது. மறக்க முடியுமா நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் என்றோ கேட்ட பாடல் அணையா விளக்கு திரைப்படத்தில், ஆமாம், கிருஷ்ணன் பஞ்சு திரைப்படத்தின் இயக்குநர்கள் வாலி எழுதிய பாடல். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளர். 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் அணையா விளக்கு. கருணாநிதியின் மூத்த மகனான மூனாக்கானா முத்து கதாநாயகன். கதாநாயகி யார் தெரியுமா? பத்மபிரியா. அஞ்சுகம் பிக்சர்ஸ் சார்பில் இந்த திரைப்படம், அதாவது கலைஞர் அவர்களின் சொந்த திரைப்படம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த திரைப்படத்தில் மூக்கா முத்து பத்மபிரியாவுடன் இணைந்து ஸ்ரீகாந்த், எம் ஆர் ராதாவின் மூத்த மகனான எம் ஆர் ஆர் வாசு, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மூக்கா முத்துவுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார் பி சுஷீலா. பாடல் காட்சியில் மூக்கா முத்து, பத்மபிரியா. இது அணையா விளக்கு திரைப்பட பாடல். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். இதயம் கலந்த காதல் என்றால் புதிதாய் தோன்றும் ஒவ்வொரு நாள். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். இதயம் கலந்த காதல் என்றால் புதிதாய் தோன்றும்.

பருவக்காலம் மழை போலும் இளமை காணும் உறவு, அந்த மழைக்கு பின்னால் தூவானம் போல் முதுமை கால நினைவு.

அது 30 நாள் ஆசை, அது 60 நாள் ஊறும் தேனை மூடி வைத்தது உதடு என்னும் கதவு. அதில் உனக்கு பாதி எனக்கு பாதி எடுத்து கொள்ள உதவு. ஆசை கடலில் ஆட வந்தது அழகு என்னும் படகு. அதில் மிதக்கும் போது மயக்கம் வந்தது புரிந்து கொண்டது பிறகு மோகம்.

வதனாய் சோழன் மகனை சுமந்த வண்ணம் வாழும் எனது உள்ளம். அவன் பொன்னி நதியை போல இந்த கன்னி நதியின் வெள்ளம். சோழன் மகனை சுமந்த வண்ணம்

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படமான யாவிளக்கு மூக்காமுத்து பி சுசிலா பாடிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக அபூர்வமான, ஆச்சரியமூட்டும், அதிசயமான பாடல்களை, என்றோ கேட்ட பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், அத்தி பூத்தாற்போல் ஒலித்த பாடல்கள் போன்றவற்றை உங்களுக்காக வழங்கியதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மறக்க முடியுமா நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ரம்யமான பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.
1: வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசைக்கோலங்கள். இசைக்கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரஹ்மான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனா அந்த சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு, அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர் இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி அவங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன, முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்ட ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தேடி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றத விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்ப ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா, கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்துல சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேர் பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களை என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. புள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும் நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவரை மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரி இல்ல, விட்டுட்டீங்க, பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத. தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள், இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில ஒரு ரெண்டும் கட்டம் உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும் அது. கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கத்திற்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குது இல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்குன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
3: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதோட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுன்னா யாராவது எடுத்துட்டு
3: போயிடும், எடுத்துக்கலாம்.
2: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மனக்குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்று.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கை ஒலி திரைப்படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசைக்கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலி ஊடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு என்கின்ற பாடல்.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லவினியர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகள போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக எப்பொழுதுமே பழைய பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக வழங்குவதுதான் வளமை, பொதுவான விடயம். அந்த வகையில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்களை தருவதற்கு நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா, எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி சேர்ந்து பாடியிருப்பார் டுயட் என்று. முதல் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி இசையமைத்து எஸ்பிபியுடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி இணைந்து பாடிய பாடல். சூலமங்கலம் சகோதரிகள் ராஜலட்சுமி ஜெயலட்சுமி இருவரும் இணைந்து இசையமைத்த திரைப்படங்களும் இருக்கின்றன. தரிசனம், டைகர் தாத்தாச்சாரி, பிள்ளையார். அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. 76 இந்த திரைப்படத்தை தயாரிக்க தொடங்கி படப்பிடிப்பை நடாத்த தொடங்கி 79 தான் அப்போதே சொன்னேனே கேட்டியா திரைப்படம் திரையிடப்பட்டது. திரைப்படத்தில் ஜெயகணேஷ், சத்யபிரியா, மேஜர் சுந்தரராஜன், ஸ்ரீதர் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல். சற்று வித்தியாசமாக இருக்கின்றது அல்லவா? நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள் எங்களுடைய நேயர்கள். இதோ அந்த காதல் பாடல்.

பாடலை கேட்டீர்களா? ஆம், ஒலிக்காத பாடல் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். பார்த்தீர்களா, எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல், இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்று உங்களுக்காக ஆம் முற்று முழுதாக அபூர்வமான ஆச்சரியமூட்டக்கூடிய பாடல்கள், அதுவும் டூயட் பாடல்கள், என்றோ எப்போதோ கேட்ட பாடல்களாகவும் இருக்கலாம், கேட்காத பாடல்களாகவும் இருக்கலாம். அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ள அத்தான். அன்புள்ள அத்தான் இந்த திரைப்படம் 1981 கவியரசர் கண்ணதாசனின் மகன் கண்மணி சுப்பு இயக்க, கவியரசர் கண்ணதாசனின் இன்னொரு மகனான கலைவாணன் கதாநாயகனாக நடிக்க, இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் இயற்ற, பாடலுக்கு இசையமைத்திருந்தார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். பார்த்தீர்களா, கண்ணதாசன் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு 3 மனைவியர், 15 பிள்ளைகள். பார்த்தீர்களா, எந்த பெரிய சாதனை, 3 மனைவியர், 15 பிள்ளைகள். அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பி. ஜெயச்சந்திரனும் பி. சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். என்றோ இலங்கை வானொலியில் கேட்ட பாடல் இது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த கவியரசர் கண்ணதாசனின் மகனான கலைவாணன் காலமாகிவிட்டார். திரைப்படத்தின் நாயகி ஷோபா காலமாகிவிட்டார். இதோ அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் மெல்லிசை மன்னரின் இசையில் கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடலை ட்ரனிங். பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு பாடும் வண்ண செட்டு ஒன்று தரவா கன்னம் தொட்டு தேவை இன்னும் என்னென்னவோ தேடிக்கொள்ள சுகமோ சுகம் பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு

பள்ளியறை பாடல் சொல்லவா, அந்த வித்தைகளை கற்றுக்கொள்ளவா?

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ளா தான். படத்தின் நாயகன் கவியரசரின் மகனான கலைவாணன், திரைப்படத்தின் இயக்குனர் கவியரசரின் மகனான கண்மணி சுப்பு, பாடலை ஆத்தவர் கவியரசர், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை பாடிய குரல்கள் பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா. நேர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகளே, எப்படி இருக்கின்றது பாடல்கள்? இதோ அடுத்த பாடலை பாடிய குரல்கள் இளைய தளபதி விஜயின் தாய் மாமனான எஸ் என் சுரேந்தர் மற்றும் இளைய தளபதி விஜயின் தாயான ஷோபா சந்திரசேகர், அதாவது எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் இணைந்து பாடிய பாடல், அதாவது அக்காவும் தம்பியும் இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவள் ஒரு பச்சை குழந்தை. பாடலை எழுதியவர் கங்கை அமரன், பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா, திரைப்படத்தின் இயக்குனரோ இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். அவள் ஒரு பச்சை குழந்தை திரைப்படத்தின் நாயகன் விஜயகுமார், நாயகி பவானி. ஆமாம், எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் திரைப்படங்களில் பாடுவதற்கு முன்னாலேயே மேடை பாடகர் பாடகியாக பணியாற்றியவர்கள். இதோ அபூர்வமான அந்த பாடலை உங்களுக்காக இந்த வேளையில் வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி உறவுகளே. மாலை இளமனதில் ஆசைதனை தூவியது அதிகாலை, அந்த நினைவில் தினவாயிரம் கவிதைகள் பாடியது மாலை.

ஒலித்த அந்த பாடல் எஸ் என் சுரேந்தர் மற்றும் ஷோபா, அதாவது அக்காவும் தம்பியும் பாடிய பாடல். சுரேந்தர் இளைய தளபதி விஜயின் தாய்மாமன், ஷோபா சந்திரசேகர் இளைய தளபதியின் தாயார். திரைப்படத்தின் இயக்குனர் இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவளொரு பச்சை குழந்தை. மறக்க முடியுமா நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனு. திரைப்படத்தின் பெயர் 82 வெளியான வண்ண திரைப்படமான அனு. திரைப்படத்தில் அந்த காலத்து இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனின் மகனான எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரகுமார், ராணி பத்மினி, ஜெயதேவி, ராஜா ஆகியோர் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. ஒவ்வொரு வசனமும் முடியும் பொழுதும் கள் கள் கள் என்று முடியும். அற்புதமான ஒரு இலக்கிய மனம் கமழும் செந்தமிழ் சொற்களால் அழகுபடுத்தப்பட்ட ஒரு கவிதை மாலை இது. திரைப்படத்தை தயாரித்தவர் யார் என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். அனு திரைப்படத்தை தயாரித்தவர் அந்த காலங்களில் ஒரு பாடகராக நடிகராக பரிமளித்த கான குரலோன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் மகாலிங்கம் சுகுமாரன், அதாவது டி ஆர் எம் சுகுமாரன். டி ஆர் மகாலிங்கம் அந்த காலங்களில் தன்னுடைய மகனான சுகுமாரன் அவர் நினைவில் சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் வாயிலாக பல திரைப்படங்களை தயாரித்து அதில் நாயகனாக நடித்தவர் டி ஆர் மகாலிங்கம். அந்த திரைப்படங்களில் பெரும்பாலானவை வெற்றி பெறவில்லை, தோல்வியை தழுவின. இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார் தந்தையின் நினைவாக அவருடைய மகன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான சுகுமாரன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது அனு திரைப்படத்தில். அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒலித்த பாடல், எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த பாடல், ரசித்த பாடல், மகிழ்ச்சியூட்டிய பாடல். கேட்டு பார்க்கலாமா? சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சங்கதி பேசுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள். மயக்கும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனு. பாடலை யாத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். திரைப்படத்தின் நாயகன் அந்த காலத்து இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆரின் மகனான எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரகுமார். கதாநாயகி ராணி பத்மினி மற்றும் ஜெயதேவி, ராஜா ஆகியோரும் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார்கள். திரைப்படத்தை தயாரித்தவர் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் எம் சுகுமாரன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான ஆச்சரியமூட்டும் பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். 1975 ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், உஷா நந்தினி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய பாடல். தாய் வீட்டு சீதனம் திரைப்படத்தை மதுரை திருமாறன் இயக்கியிருந்தார். மதுரை திருமாறன் இயக்கத்தில் கே ஆர் விஜயா பல திரைப்படங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் இப்பொழுதும் ஒரு லெஜெண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் கலைஞானம். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் உஷா நந்தினியும். ஒரு காலத்தில் மலையாள நடிகை உஷா நந்தினி குறிப்பிட்ட சில திரைப்படங்களில் நடித்தவர். சிவாஜியுடன் 5 படங்கள், ஜெய்சங்கருடன் 4-5 படங்களில். அந்த வரிசையில் இந்த திரைப்படத்திலும் ஜெய்சங்கருக்கு ஜோடி உஷா நந்தினி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடி கே ஆர் விஜயா. சரி, அடிக்கடி ஒலிக்காத ஆனால் அன்று அடிக்கடல் காட்சியில் ஜெய்சங்கரும் உஷா நந்தினியும். ஒரு காலத்தில் மலையாள நடிகை உஷா நந்தினி குறிப்பிட்ட சில திரைப்படங்களில் நடித்தவர். சிவாஜியுடன் 5 படங்கள், ஜெய்சங்கருடன் 4-5 படங்களில். அந்த வரிசையில் இந்த திரைப்படத்திலும் ஜெய்சங்கருக்கு ஜோடி உஷா நந்தினி.

இதோ உங்களுக்காக அந்த பாடல். காட்சியில் ஜெய்சங்கர், உஷா நந்தினி. தாய் வீட்டு சீதனம். எனக்கும் உனக்கும் வழக்கு, எனக்கும் உனக்கும் வழக்கு, இரண்டும் சுகத்தின் கணக்கு, கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன. எனக்கும் உனக்கும் வழக்கு.

Ja. அல்லித்தண்டு கைரண்டில் வளைகின்றது, அள்ளிக்கொள்ளும் சின்ன முல்லை குழைகின்றது. அள்ளித்தண்டு கைரண்டில் வளைகின்றது.

எனக்கும் உனக்கும் வழக்கு, இரண்டும் சுகத்தின் கணக்கு, கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன? உள்ளம் தன்னில் உள்ளம் ஒன்று ஒழிகின்றது, பள்ளம் கண்டு வெள்ளம் வந்து பாய்கின்றது, மையில் இட்ட மீனாக கண்ணில் பட்ட மானாக

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 75ஆம் ஆண்டு வெளியான தாய் வீட்டு சீதனம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் அது. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான ஆச்சரியமூட்டும் பாடல்கள் என்றோ கேட்ட பாடலாகவும் இருக்கலாம், கேட்காத பாடலாகவும் இருக்கலாம், அத்தி பூத்தாற் போல ஒலித்த பாடலாகவும் இருக்கலாம். அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எடுப்பார் கைப்பிள்ளை. 1975ஆம் ஆண்டு நடிகரும் இயக்குனருமான கே விஜயன் இயக்கத்தில் வண்ணத்தில் வெளியானது எடுப்பார் கைப்பிள்ளை. நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், வெண்ணிறாடை நிர்மலா, கன்னடத்து மஞ்சுளா, ஸ்ரீகாந்த், எம்ஆர்ஆர் வாசு மற்றும் பலரும் எடுப்பார் கைப்பிள்ளை வண்ண திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. எம் பி சீனிவாசன் என்ற இசையமைப்பாளர் இசையில் கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய எடுப்பார் கைப்பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கர், வெண்ணிறாடை நிர்மலா, கன்னடத்து மஞ்சுளா மூவரும் காட்சியில். என்றோ கேட்ட பாடல், என்றோ ஒலித்த பாடலை இன்று கேட்கலாமா இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக? இதோ

உங்களுக்காக அந்த பாடல். பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும் கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும். பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும் கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும். என் கண்ணில்

கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்பு விளக்கு, உன் நெஞ்சில் உன் நெஞ்சில்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இடுப்பார் கைப்பிள்ளை. கே ஜே யேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடல். எம் பி சீனிவாசன் இசையில். நேயர்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். என்றோ கேட்ட அபூர்வமான பாடல்களை ஆச்சரியமூட்டும் வகையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த பாடலும் அப்படியே அவ்வாறே கேட்டு பார்க்கலாமா? திரைப்படத்தின் தலைப்பை யோசித்தால் அப்படியே வாய் ஊறுகின்றது, இனிக்கின்றது. திரைப்படத்தின் தலைப்பு பஞ்சாமிர்தம். திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி சங்கீதா, அன்றைய சங்கீதா. வாலி எழுதிய பாடலுக்கு கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ் இசையமைத்திருக்கின்றார்கள். கே ஜே ஜேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடல். பஞ்சாமிர்தம் திரைப்படத்தில் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ் இருவரில் சங்கர் பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிராமனின் தம்பி. சி ஆர் சுப்பிராமனின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ பஞ்சாமிர்தம் திரைப்படத்தில் ஜேசுதாஸ் சுஷீலா, காட்சியில் ஜெய்சங்கர் சங்கீதா. என்றோ கேட்ட பாடல். Mmm.

0: ஒலித்த பாடலிடம் பெற்ற திரைப்படம் பஞ்சாமிர்தம். கே ஜே ஜேசுதாஸ் பி சுஷீலா பாடியது, சங்கர் மற்றும் கணேஷ் இசையமைப்பில். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் இணைந்திருப்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இலங்கை வானொலியில் என்றோ ஒலித்த ஒரு அருமையான கானத்தை இப்பொழுது உங்களுக்காக தரப்போகின்றேன். நிச்சயமாக நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்வீர்கள். திரைப்படம் வெளியாகவில்லை, பாடல் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதர், அவர் காலத்தில், அந்த சமகாலத்தில் கிட்டத்தட்ட அவருக்கு சமமாக சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தவர் பி யு சின்னப்பா. எப்படிப்பட்ட திரைப்படங்கள் அந்த காலத்தில் அவர்கள் தாங்களே நடித்து பாடுவார்கள். சந்திரகாந்தா என்ற திரைப்படம், அதில் அறிமுகம். அந்த திரைப்படத்தில் பெரிதாக பெயர் இடப்படவில்லை. தொடர்ந்து எத்தனை திரைப்படங்கள்! நினைத்தாலே ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு கண்ணகி திரைப்படம், ஆரியமாலா, உத்தமபுத்திரன், அந்த காலத்து உத்தமபுத்திரன், சிவாஜியின் உத்தமபுத்திரன் அல்ல, மனோன்மணி, ஜெகதல பிரதாபன், குபேர குசேல, பிருதிவிராஜன். இந்த பிருதிவிராஜன் என்ற திரைப்படம், ராணி சம்யுக்தா, தெரியும் தானே உங்களுக்கு, சம்யுக்தை பிருதிவிராஜன் ஜோடி. அதிலே அந்த பிருதிவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தையாக நடித்தவர் அந்த காலத்து ஏ சகுந்தலா. பின்னாட்களில் வந்த ஏ சகுந்தலா, சிஏடி சகுந்தலா அல்ல, அந்த காலத்து ஏ சகுந்தலாவை அவர் கதாநாயகியாக பிருதிவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தையாக பி யு சின்னப்பாவுடன் நடித்தார். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு மகன், பி யு சி ராஜா பகதூர், அதாவது பி யு சின்னப்பா ராஜா பகதூர், பி யு சி ராஜா பகதூர். சரி, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மங்கையர்க்கரசி திரைப்படம் பி யு சின்னப்பா நடித்தது. கிருஷ்ண பக்தி, சுதர்சன் இறுதியாக வெளியான திரைப்படம் அல்லவா 51-இல். அவர் என்ன செய்வது, அற்ப ஆயுள் பி யு சின்னப்பாவிற்கு. 36வது வயதில் மரணம் அடைந்தார் பி யு சின்னப்பா. அவருடைய மகன், ஒரே மகன், பி யு சி ராஜா பகதூர் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் வேலி இல்லா மாமரம். கதாநாயகி சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் நடித்த சுமதி என்று சொல்லப்படுகிறது. திரைப்படம் வெளியாகவில்லை, அந்த திரைப்படத்தில், அதாவது வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பி யு சின்னப்பா ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக சொல்லப்படும் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன். பாடலை பாடிய குரல்கள் யார் தெரியுமா? எஸ் ஜானகியுடன் இணைந்து அசோக் என்ற பாடகர். இந்த காலங்களில், அதாவது இந்த திரைப்படம் அந்த 80களில், கிட்டத்தட்ட 80களில், 80களின் ஆரம்பம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அசோக் என்ற பாடகர் சில திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார். இனிமையான குரல் வளம் கொண்ட பாடகர். இந்த பாடலும் அவ்வாறே ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கின்றார் அசோக். வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் கங்கை அமரன் இசையில். பாடலை கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடல்.
1: ஒரு மானை தேடுது மான்வேளி,

கேட்ட பாடல் வேலியில்லா மாமரம் என்ற வெளிவராத திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன், பாடலை பாடிய குரல்கள் அசோக் மற்றும் எஸ் ஜானகி. பியு சின்னப்பாவின் மகன் பியூசி ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக கூறப்படுகிறது. மறக்க முடியுமா நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் என்றோ கேட்ட பாடல் அணையா விளக்கு திரைப்படத்தில். ஆமாம், கிருஷ்ணன் பஞ்சு திரைப்படத்தின் இயக்குநர்கள் வாலி எழுதிய பாடல். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளர். 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் அணையா விளக்கு. கருணாநிதியின் மூத்த மகனான மூனா கானா முத்து கதாநாயகன். கதாநாயகி யார் தெரியுமா? பத்மபிரியா. அஞ்சுகம் பிக்சர்ஸ் சார்பில் இந்த திரைப்படம், அதாவது கலைஞர் அவர்களின் சொந்த திரைப்படம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த திரைப்படத்தில் மூக்கா முத்து பத்மபிரியாவுடன் இணைந்து ஸ்ரீகாந்த், எம் ஆர் ராதாவின் மூத்த மகனான எம் ஆர் ஆர் வாசு, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மூக்கா முத்துவுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார் பி சுஷீலா. பாடல் காட்சியில் மூக்கா முத்து, பத்மபிரியா. இது அணையா விளக்கு திரைப்பட பாடல். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். இதயம் கலந்த காதல் என்றால் புதிதாய் தோன்றும் ஒவ்வொரு நாள். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள்.

ஆய் பருவகாலம் மழை போலும் இளமை காணும் உறவு, அந்த மழைக்கு பின்னால் தூவானம் போல் முதுமை கால நினைவு.

அது முப்பது நாள் ஆசை, அது அறுபது நாள் ஊறும் தேனை மூடி வைத்தது உதடை என்னும் கதவு. அதில் உனக்கு பாதி எனக்கு பாதி எடுத்து கொள்ள உதவு. ஆசை கடலில் ஆட வந்தது அழகு என்னும் படகு. அதில் மிதக்கும் போது மயக்கம் வந்தது புரிந்து கொண்டது பிறகு மோகம்.

அறுபதனாய் சோழன் மகனை சுமந்த வண்ணம் வாழும் எனது உள்ளம். அவன் பொன்னி நதியைப் போல இந்த கன்னி நதியின் வெள்ளம். சோழன் மகனை சுமந்த வண்ணம்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படமான அவளுக்கு மூகாமுத்து பி சுசிலா பாடிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக அபூர்வமான ஆச்சரியமூட்டும் அதிசயமான பாடல்களை, என்றோ கேட்ட பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், அத்தி பூத்தாற்போல் ஒலித்த பாடல்கள் போன்றவற்றை உங்களுக்காக வழங்கியதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மறக்க முடியுமா நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் பிசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ரம்யமான பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசைக்கோலங்கள். இசைக்கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டுயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரஹ்மான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனால் சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. ஸோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? ஸோ அந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு. அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ, வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்கள கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன, முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்காந்துக்கும் போது சில பேரை கேட்ட ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தேடி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றத விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்போ ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்தில் சொல்ல மாட்டாங்க. டவுனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியாக இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில் வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களை என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. பிள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்கார் சரியில்லை, விட்டுட்டீங்க, பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத. தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள், இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில ஒரு ரெண்டும் கட்டான உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும். அது கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கத்திற்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு நாலஞ்சு பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
3: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாலதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதை விட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுனா யாராவது எடுத்துட்டு
3: போயிடும்.
2: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மன குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

0: ஒரே சொர்க்கம் எந்த பக்கம் வேறில்லையே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கை ஒலி திரைப்படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு என்கின்ற பாடல்.

கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 ஆண்டு மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லவினியர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது உங்கள் அன்பின் மு ராஜலிங்கம்.
1: வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசைச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் SP பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். SP பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகள போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக எப்பொழுதுமே பழைய பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக வழங்குவதுதான் வளமை, பொதுவான விடயம். அந்த வகையில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்களை தருவதற்கு நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா, எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி சேர்ந்து பாடியிருப்பார் டூயட். முதல் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி இசையமைத்து எஸ்பிபியுடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி இணைந்து பாடிய பாடல். சூலமங்கலம் சகோதரிகள் ராஜலட்சுமி ஜெயலட்சுமி இருவரும் இணைந்து இசையமைத்த திரைப்படங்களும் இருக்கின்றன. தரிசனம், டைகர் தாத்தாச்சாரி, பிள்ளையார். அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. 76 இந்த திரைப்படத்தை தயாரிக்க தொடங்கி படப்பிடிப்பை நடத்த தொடங்கி 79 தான் அப்போதே சொன்னேனே கேட்டியா திரைப்படம் திரையிடப்பட்டது. திரைப்படத்தில் ஜெயகணேஷ், சத்யபிரியா, மேஜர் சுந்தரராஜன், ஸ்ரீதர் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல். சற்று வித்தியாசமாக இருக்கின்றது அல்லவா? நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள் எங்களுடைய நேயர்கள். இதோ அந்த காதல் பாடல்.

பாடலை கேட்டீர்களா? ஆம், ஒலிக்காத பாடல் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். பார்த்தீர்களா, எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல், இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்று உங்களுக்காக முற்று முழுதாக அபூர்வமான ஆச்சரியமூட்டக்கூடிய பாடல்கள், அதுவும் டூயட் பாடல்கள். என்றோ எப்போதோ கேட்ட பாடல்களாகவும் இருக்கலாம், கேட்காத பாடல்களாகவும் இருக்கலாம். அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ள அத்தான். அன்புள்ள அத்தான் இந்த திரைப்படம் 1981 கவியரசர் கண்ணதாசனின் மகன் கண்மணி சுப்பு, இயக்க கவியரசர் கண்ணதாசனின் இன்னொரு மகனான கலைவாணன் கதாநாயகனாக நடிக்க, இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் இயற்ற, பாடலுக்கு இசையமைத்திருந்தார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். பார்த்தீர்களா, கண்ணதாசன் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு 3 மனைவியர், 15 பிள்ளைகள். பார்த்தீர்களா, எந்த பெரிய சாதனை, 3 மனைவியர், 15 பிள்ளைகள். அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பி. ஜெயச்சந்திரனும் பி. சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். என்றோ இலங்கை வானொலியில் கேட்ட பாடல் இது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த கவியரசர் கண்ணதாசனின் மகனான கலைவாணன் காலமாகிவிட்டார். திரைப்படத்தின் நாயகி ஷோபா காலமாகிவிட்டார். இதோ அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் மெல்லிசை மன்னரின் இசையில் கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடலை ட்ரனிங். பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு, பாடும் வண்ண செட்டு ஒன்று தரவா கன்னம் தொட்டு, தேவை இன்னும் என்னென்னவோ தேடிக்கொள்ள சுகமோ சுகம். பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு, பாடும் வண்ண

பள்ளியறை பாடல் சொல்லவா, அந்த வித்தைகளை கற்றுக் கொள்ளவா?

தொட்டும் தொட்டும் அள்ளி கொள்ளத்தான் தோகைக்கிங்கு நெஞ்சில் வெட்கம் தான் வெட்கப்பட்டு ஆகாதம்மா அன்பு தொல்லையது தீராதம்மா.

തേടിക്കൊള്ള സുഖമോ സുഖമോ. കേട്ട അന്ത് ഇനിമയാണ് ഗാനം ഇടംപെറ്റ திரைப்படம் அன்புள்ள அத்தான். படத்தின் நாயகன் கவியரசரின் மகனான கலைவாணன். திரைப்படத்தின் இயக்குனர் கவியரசரின் மகனான கண்மணி சுப்பு. பாடலை ஆத்தவர் கவியரசர். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா. நேர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகளே, எப்படி இருக்கின்றது பாடல்கள்? இதோ அடுத்த பாடலை பாடிய குரல்கள் இளைய தளபதி விஜயின் தாய் மாமனான எஸ் என் சுரேந்தர் மற்றும் இளைய தளபதி விஜயின் தாயான ஷோபா சந்திரசேகர். அதாவது எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் இணைந்து பாடிய பாடல். அதாவது அக்காவும் தம்பியும் இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவள் ஒரு பச்சை குழந்தை. பாடலை எழுதியவர் கங்கை அமரன். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. திரைப்படத்தின் இயக்குனரோ இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். அவள் ஒரு பச்சை குழந்தை திரைப்படத்தின் நாயகன் விஜயகுமார், நாயகி பவானி. ஆமாம், எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் திரைப்படங்களில் பாடுவதற்கு முன்னாலேயே மேடை பாடகர் பாடகியாக பணியாற்றியவர்கள். இதோ அபூர்வமான அந்த பாடலை உங்களுக்காக இந்த வேளையில் வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி உறவுகளே.

மாலை இள மனதில் ஆசைதனை தூவியது அதிகாலை. அந்த நினைவில் தினமாயிரம் கவிதைகள் பாடியது மாலை.

ஒலித்த அந்த பாடல் எஸ் என் சுரேந்தர் மற்றும் ஷோபா, அதாவது அக்காவும் தம்பியும் பாடிய பாடல். சுரேந்தர் இளைய தளபதி விஜயின் தாய்மாமன், ஷோபா சந்திரசேகர் இளைய தளபதியின் தாயார். திரைப்படத்தின் இயக்குனர் இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவளொரு பச்சை குழந்தை. மறக்க முடியுமா நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனு. திரைப்படத்தின் பெயர் 82 வெளியான வண்ண திரைப்படமான அனு. திரைப்படத்தில் அந்த காலத்து இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனின் மகனான எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரகுமார், ராணி பத்மினி, ஜெயதேவி, ராஜா ஆகியோர் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. ஒவ்வொரு வசனமும் முடியும் பொழுதும் கள் கள் கள் என்று முடியும். அற்புதமான ஒரு இலக்கிய மனம் கமழும் செந்தமிழ் சொற்களால் அழகுபடுத்தப்பட்ட ஒரு கவிதை மாலை இது. திரைப்படத்தை தயாரித்தவர் யார் என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். அனு திரைப்படத்தை தயாரித்தவர் அந்த காலங்களில் ஒரு பாடகராக நடிகராக பரிமளித்த கான குரலோன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் மகாலிங்கம் சுகுமாரன், அதாவது டி ஆர் எம் சுகுமாரன். டி ஆர் மகாலிங்கம் அந்த காலங்களில் தன்னுடைய மகனான சுகுமாரன் அவர் நினைவில் சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் வாயிலாக பல திரைப்படங்களை தயாரித்து அதில் நாயகனாக நடித்தவர் டி ஆர் மகாலிங்கம். அந்த திரைப்படங்களில் பெரும்பாலானவை வெற்றி பெறவில்லை, தோல்வியை தழுவின. இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார் தந்தையின் நினைவாக அவருடைய மகன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான சுகுமாரன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது அனு திரைப்படத்தில். அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒலித்த பாடல், எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த பாடல், ரசித்த பாடல், மகிழ்ச்சியூட்டிய பாடல். கேட்டு பார்க்கலாமா? சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சங்கதி பேசுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள். மயக்கும்

வானம் பாடி ஞானம் கொண்டு கானம் பாடுங்கள். சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள். சாயங்கா

കേട്ട പാടൽ ഇടംപെറ്റ ത്രിപ്പടം അനു. പാടലിയാത്തവർ കണ്ണദാസൻ, പാടലുക്ക് ഇസയമിത്തവർ മെല്ലിസ മെന്നർ എം എസ് വിശ്വനാഥൻ. പാടലെ പാടിയിരുന്ന കുരലുകൾ എസ് പി ബാലസുബ്രഹ്മണ്യം, വാണിജ്യറാം. ത്രിപ്പടത്തിൻ്റെ നായകൻ അന്തക്കാലത്ത് ഇലക്ഷ്യ നടികർ എസ് എസ് ആറിൻ മകനാണ് എസ് എസ് ആർ രാജേന്ദ്രകുമാർ. കഥാനായകി റാണി പത്മിനി மற்றும் ஜெயதேவி, ராஜா ஆகியோரும் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார்கள். திரைப்படத்தை தயாரித்தவர் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் எம் சுகுமாரன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான ஆச்சரியமூட்டம் பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். 1975 ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், உஷா நந்தினி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். தாய் வீட்டு சீதனம் திரைப்படத்தை மதுரை திருமாறன் இயக்கியிருந்தார். மதுரை திருமாறன் இயக்கத்தில் கே ஆர் விஜயா பல திரைப்படங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் இப்பொழுதும் ஒரு லெஜெண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் கலைஞானம். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் உஷா நந்தினியும். ஒரு காலத்தில் மலையாள நடிகை உஷா நந்தினி குறிப்பிட்ட சில திரைப்படங்களில் நடித்தவர். சிவாஜியுடன் 5 படங்கள், ஜெய்சங்கருடன் 4-5 படங்களில். அந்த வரிசையில் இந்த திரைப்படத்திலும் ஜெய்சங்கருக்கு ஜோடி உஷா நந்தினி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடி கே ஆர் விஜயா. சரி, அடிக்கடி ஒலிக்காத ஆனால் அன்று அடிக்கடி ஒலித்த பாடல் என்று கூற மாட்டேன். அத்தி பூத்தாற்போல் ஒலித்த பாடல் அன்று இலங்கை வானொலியில். இதோ உங்களுக்காக அந்த பாடல். காட்சியில் ஜெய்சங்கர், உஷா நந்தினி. தாய் வீட்டு சீதனம். எனக்கும் உனக்கும் வழக்கு, எனக்கும் உனக்கும் வழக்கு, இரண்டும் சுகத்தின் கணக்கு, கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன. எனக்கும் உனக்கும் வழக்கு, இரண்டும் சுகத்தின்

அள்ளித்தண்டு கைரண்டில் வளைகின்றது, அள்ளிக்கொள்ளும் சின்ன முல்லை குழைகின்றது. அள்ளித்தண்டு கைரண்டில் வளைகின்றது, அள்ளி

வழக்கு இரண்டும் சுகத்தின் கணக்கு கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன? உள்ளம் தன்னில் உள்ளம் ஒன்று ஒழிகின்றது, பள்ளம் கண்டு வெள்ளம் வந்து பாய்கின்றது. மையில் இட்ட மீனாக கண்ணில் பட்ட மானாக

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 75ஆம் ஆண்டு வெளியான தாய் வீட்டு சீதனம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் அது. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அபூர்வமான ஆச்சரியமூட்டும் பாடல்கள் என்றோ கேட்ட பாடலாகவும் இருக்கலாம், கேட்காத பாடலாகவும் இருக்கலாம், அத்தி பூத்தாற் போல ஒலித்த பாடலாகவும் இருக்கலாம். அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எடுப்பார் கைப்பிள்ளை. 1975ஆம் ஆண்டு நடிகரும் இயக்குனருமான கே விஜயன் இயக்கத்தில் வண்ணத்தில் வெளியானது எடுப்பார் கைப்பிள்ளை. நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பி பானுமதி, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், வெண்ணிராடை நிர்மலா, கன்னடத்து மஞ்சுளா, ஸ்ரீகாந்த், எம்ஆர்ஆர் வாசு மற்றும் பலரும் எடுப்பார் கைப்பிள்ளை வண்ண திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. எம் பி சீனிவாசன் என்ற இசையமைப்பாளர் இசையில் கே ஜே ஜேசுதாசும் பி சுஷீலாவும் பாடிய எடுப்பார் கைப்பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கர், வெண்ணிராடை நிர்மலா, கன்னடத்து மஞ்சுளா மூவரும் காட்சியில். என்றோ கேட்ட பாடல், என்றோ ஒலித்த பாடலை இன்று கேட்கலாமா? இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இதோ உங்களுக்காக அந்த பாடல். பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும் கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும். பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும் கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும். என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்போ விளக்கு, உன் நெஞ்சில் தென் சிட்ட போல் ஆடும் சொந்தம் எனக்கு. என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்போ விளக்கு, உன் நெஞ்சில் தென் சிட்ட போல் ஆடும் சொந்தம் எனக்கு. பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இடுப்பார் கைப்பிள்ளை. கே ஜே ஜேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடல், எம் பி சீனிவாசன் இசையில். நேயர்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். என்றோ கேட்ட அபூர்வமான பாடல்களை ஆச்சரியமூட்டும் வகையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த பாடலும் அப்படியே அவ்வாறே கேட்டு பார்க்கலாமா? திரைப்படத்தின் தலைப்பை யோசித்தால் அப்படியே வாய் ஊறுகின்றது, இனிக்கின்றது. திரைப்படத்தின் தலைப்பு பஞ்சாமிர்தம். திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி சங்கீதா, அன்றைய சங்கீதா. வாலி எழுதிய பாடலுக்கு கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ் இசையமைத்திருக்கின்றார்கள். கே ஜே ஜேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடல் பஞ்சாமிர்தம். திரைப்படத்தில் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ் இருவரில் சங்கர் பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிராமனின் தம்பி. சி ஆர் சுப்பிராமனின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ பஞ்சாமிர்தம் திரைப்படத்தில் ஜேசுதாஸ் சுஷீலா, காட்சியில் ஜெய்சங்கர் சங்கீதா. என்றோ கேட்ட பாடல். வானிலவே வானிலவே, வழியில் ஒரு மேகமில்லை, வாடை காத்தடிக்க வாழை மலர் பூத்திருக்க வளைக்கரம்.

உனக்கொரு முந்தானை போல் வந்தால் என்ன நான், எனக்கொரு முத்தாரத்தை தந்தால் என்ன மான்.

நடக்கிற பல்லாக்கிது தள்ளாடுது ஏ.

ഹോലിത്ത പാടലിടം പെറ്റ തിരൈപ്പടം പഞ്ചാമിർതം കെ ജെ ജേസുദാസ് പി സുശീല പാടിയത് ശങ്കർ മറ്റും ഗണേഷ് ഇസ്യമെപ്പിൽ. നേയർകളെ, സർവദേശ തമിഴ് വാനൊലി, കനഡ യുഗം വാനൊലി வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் இணைந்திருப்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இலங்கை வானொலியில் என்றோ ஒலித்த ஒரு அருமையான கானத்தை இப்பொழுது உங்களுக்காக தரப்போகின்றேன். நிச்சயமாக நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்வீர்கள். திரைப்படம் வெளியாகவில்லை, பாடல் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதர், அவர் காலத்தில், அந்த சமகாலத்தில் கிட்டத்தட்ட அவருக்கு சமமாக சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தவர் பி யு சின்னப்பா. எப்படிப்பட்ட திரைப்படங்கள் அந்த காலத்தில் அவர்கள் தாங்களே நடித்து பாடுவார்கள். சந்திரகாந்தா என்ற திரைப்படம், அதில் அறிமுகம். அந்த திரைப்படத்தில் பெரிதாக பெயர் எடுபடவில்லை. தொடர்ந்து எத்தனை திரைப்படங்கள்! நினைத்தாலே ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு கண்ணகி திரைப்படம், ஆரியமாலா, உத்தமபுத்திரன், அந்த காலத்து உத்தமபுத்திரன், சிவாஜியின் உத்தமபுத்திரன் அல்ல, மனோன்மணி, ஜெகதல பிரதாபன், குபேர குசேல, பிருத்திவிராஜன். இந்த பிருத்திவிராஜன் என்ற திரைப்படம், ராணி சம்யுக்தா, தெரியும் தானே உங்களுக்கு, சம்யுக்தை பிருத்திவிராஜன் ஜோடி. அதிலே அந்த பிருத்திவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தியாக நடித்தவர் அந்த காலத்து ஏ சகுந்தலா. பின்னாட்களில் வந்த ஏ சகுந்தலா, சிஏடி சகுந்தலா அல்ல, அந்த காலத்து ஏ சகுந்தலாவை அவர் கதாநாயகியாக பிருத்திவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தியாக பியூ சின்னப்பாவுடன் நடித்தார். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு மகன், பியூ சி ராஜா பகதூர், அதாவது பியூ சின்னப்பா ராஜா பகதூர், பியூ சி ராஜா பகதூர். சரி, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மங்கையர்க்கரசி திரைப்படம் பியூ சின்னப்பா நடித்தது. கிருஷ்ண பக்தி, சுதர்சன் இறுதியாக வெளியான திரைப்படம் அல்லவா 1951. அவர் என்ன செய்வது, அற்ப ஆயுள் பியு சின்னப்பாவிற்கு. 36வது வயதில் மரணம் அடைந்தார் பியு சின்னப்பா. அவருடைய மகன், ஒரே மகன், பியு சி ராஜா பகதூர் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் வேலி இல்லா மாமரம். கதாநாயகி சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் நடித்த சுமதி என்று சொல்லப்படுகிறது. திரைப்படம் வெளியாகவில்லை, அந்த திரைப்படத்தில், அதாவது வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பி யு சின்னப்பா ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக சொல்லப்படும் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன். பாடலை பாடிய குரல்கள் யார் தெரியுமா? எஸ் ஜானகியுடன் இணைந்து அசோக் என்ற பாடகர். இந்த காலங்களில், அதாவது இந்த திரைப்படம் அந்த 80களில், கிட்டத்தட்ட 80களில், 80களின் ஆரம்பம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அசோக் என்ற பாடகர் சில திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார். இனிமையான குரல் வளம் கொண்ட பாடகர். இந்த பாடலும் அவ்வாறே ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கின்றார் அசோக். வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் கங்கை அமரன் இசையில். பாடலை கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடல்.

கரங்களில் ஆடும் சுகம் பெற வேண்டும் கனியுடல் என்றும் உனக்கல்லவோ கரங்களில் ஆடும்

குளிர்விடும் நேரம் இணைகின்ற காலம் தளிர் இளமே நீ மலர்கின்றது.

கேட்ட பாடல் வேலியில்லா மாமரம் என்ற வெளிவராத திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன், பாடலை பாடிய குரல்கள் அசோக் மற்றும் எஸ் ஜானகி. பியு சின்னப்பாவின் மகன் பியூசி ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக கூறப்படுகிறது. மறக்க முடியுமா நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் என்றோ கேட்ட பாடல் அணையா விளக்கு திரைப்படத்தில், ஆமாம், கிருஷ்ணன் பஞ்சு திரைப்படத்தின் இயக்குநர்கள் வாலி எழுதிய பாடல். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளர். 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் அணையா விளக்கு. கருணாநிதியின் மூத்த மகனான மூனாக்கானா முத்து கதாநாயகன். கதாநாயகி யார் தெரியுமா? பத்மபிரியா. அஞ்சுகம் பிக்சர்ஸ் சார்பில் இந்த திரைப்படம், அதாவது கலைஞர் அவர்களின் சொந்த திரைப்படம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த திரைப்படத்தில் மூக்கா முத்து பத்மபிரியாவுடன் இணைந்து ஸ்ரீகாந்த், எம் ஆர் ராதாவின் மூத்த மகனான எம் ஆர் ஆர் வாசு, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மூக்கா முத்துவுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார் பி சுஷீலா. பாடல் காட்சியில் மூக்கா முத்து, பத்மபிரியா. இது அணையா விளக்கு திரைப்பட பாடல். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். இதயம் கலந்த காதல் என்றால் புதிதாய் தோன்றும் ஒவ்வொரு நாள். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். இதயம் கலந்த காதல் என்றால் புதிதாய் தோன்றும்.

பருவ காலம் மழை போலும் இளமை காணும் உறவு, அந்த மழைக்கு பின்னால் தூவானம் போல் முதுமை கால நினைவு.

அது 30 நாள் ஆசை, அது 60 நாள் ஊறும் தேனை மூடி வைத்தது உதடு என்னும் கதவு. அதில் உனக்கு பாதி எனக்கு பாதி எடுத்து கொள்ள உதவு. ஆசை கடலில் ஆட வந்தது அழகு என்னும் படகு. அதில் மிதக்கும் போது மயக்கம் வந்தது புரிந்து கொண்டது பிறகு மோகம்.

nai. சோழன் மகனை சுமந்த வண்ணம் வாழும் எனது உள்ளம், அவன் பொன்னி நதியைப் போல இந்த கன்னி நதியின் வெள்ளம். சோழன் மகனை சுமந்த வண்ணம்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படமான யாவிளக்கு மூக்காமுத்து பி சுசிலா பாடிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக அபூர்வமான ஆச்சரியமூட்டும் அதிசயமான பாடல்களை, என்றோ கேட்ட பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், அத்தி பூத்தாற்போல் ஒலித்த பாடல்கள் போன்றவற்றை உங்களுக்காக வழங்கியதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மறக்க முடியுமா நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ரம்யமான பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், P சுசீலா. இந்த பாடலுக்கான இசை AR ரஹ்மான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனா அந்த சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ அந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு அது இதெல்லாம். உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர் இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன, முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறோம். இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்ட ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தேடி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலைன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றத விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்போ ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்தில் சொல்ல மாட்டாங்க. டவுனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியாக இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில் வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களை என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
2: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. பிள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும் நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரு சரியில்லை, விட்டுட்டீங்க, பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத. தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள், இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில ஒரு ரெண்டும் கட்டம் உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும். அது கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கேயே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்குன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
3: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
2: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ற கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதை விட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுன்னா யாராவது எடுத்துட்டு
3: போயிடும், எடுத்துக்குவான்.
2: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மனக்குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுவது உங்கள் அன்பின் மோ ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு ரவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.
1: 1, 2, 3.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல், இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகள போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் வாயிலாக எப்பொழுதுமே பழைய பாடல்களை தகவல்களுடன் உங்களுக்காக வழங்குவதுதான் வளமை, பொதுவான விடயம். அந்த வகையில் இன்றும் உங்களுக்காக அபூர்வமான பாடல்களை தருவதற்கு நான் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா, எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி சேர்ந்து பாடியிருப்பார் டூயட் என்று. முதல் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி இசையமைத்து எஸ்பிபியுடன் சூலமங்கலம் ராஜலட்சுமி இணைந்து பாடிய பாடல். சூலமங்கலம் சகோதரிகள் ராஜலட்சுமி ஜெயலட்சுமி இருவரும் இணைந்து இசையமைத்த திரைப்படங்களும் இருக்கின்றன. தரிசனம், டைகர் தாத்தாச்சாரி, பிள்ளையார். அந்த வரிசையில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. 76 இந்த திரைப்படத்தை தயாரிக்க தொடங்கி படப்பிடிப்பை நடத்த தொடங்கி 79 தான் அப்போதே சொன்னேனே கேட்டியா திரைப்படம் திரையிடப்பட்டது. திரைப்படத்தில் ஜெயகணேஷ், சத்யபிரியா, மேஜர் சுந்தரராஜன், ஸ்ரீதர் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கண்ணதாசன் எழுதிய பாடல். எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல். சற்று வித்தியாசமாக இருக்கின்றது அல்லவா? நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார்கள் எங்களுடைய நேயர்கள். இதோ அந்த காதல் பாடல்.

பாடலை கேட்டீர்களா? ஆம், ஒலிக்காத பாடல் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். பார்த்தீர்களா, எஸ்பிபியும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் இணைந்து பாடிய பாடல். இடம்பெற்ற திரைப்படம் அப்போதே சொன்னேனே கேட்டியா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, இன்று உங்களுக்காக முற்றுமுழுதாக அபூர்வமான ஆச்சரியமூட்டக்கூடிய பாடல்கள், அதுவும் டூயட் பாடல்கள். என்றோ எப்போதோ கேட்ட பாடல்களாகவும் இருக்கலாம், கேட்காத பாடல்களாகவும் இருக்கலாம். அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ள அத்தான். அன்புள்ள அத்தான் இந்த திரைப்படம் 1981 கவியர் சர் கண்ணதாசனின் மகன் கண்மணி சுப்பு இயக்க, கவியர் சர் கண்ணதாசனின் இன்னொரு மகனான கலைவாணன் கதாநாயகனாக நடிக்க, இந்த பாடலை கவியர் சர் கண்ணதாசன் இயற்ற, பாடலுக்கு இசையமைத்திருந்தார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பார்த்தீர்களா, கண்ணதாசன் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு 3 மனைவியர், 15 பிள்ளைகள். பார்த்தீர்களா, எந்த பெரிய சாதனை! 3 மனைவியர், 15 பிள்ளைகள். அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பி ஜெயச்சந்திரனும் பி சுஷீலாவும் பாடியிருக்கின்றார்கள். என்றோ இலங்கை வானொலியில் கேட்ட பாடல் இது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த கவியரசர் கண்ணதாசனின் மகனான கலைவாணன் காலமாகிவிட்டார். திரைப்படத்தின் நாயகி ஷோபா காலமாகிவிட்டார். இதோ அன்புள்ள அத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் மெல்லிசை மன்னரின் இசையில். கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடலை திரணிங். பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு பாடும் வண்ண செட்டு ஒன்று தரவா கன்னம் தொட்டு தேவை இன்னும் என்னென்னவோ தேடிக்கொள்ள சுகமோ சுகம் பாவை மலர் மொட்டு இளம் பருவமோ ஈரெட்டு பாடும் வண்ண சிட்டு

ஆசை வரும் மெல்ல மெல்லத்தான், அச்சம் வரும் சொல்ல சொல்லத்தான்.

பள்ளியறை பாடல் சொல்லவா, அந்த வித்தைகளை கற்றுக்கொள்ளவா? பள்ளியறை பாடல் சொல்லவா, அந்த வித்தைகளை கற்றுக்கொள்ளவா?

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் அன்புள்ள அத்தான். படத்தின் நாயகன் கவியரசரின் மகனான கலைவாணன். திரைப்படத்தின் இயக்குனர் கவியரசரின் மகனான கண்மணி சுப்பு. பாடலை யாத்தவர் கவியரசர். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடிய குரல்கள் பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா. நேர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அபூர்வமான பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகளே, எப்படி இருக்கின்றது பாடல்கள்? இதோ அடுத்த பாடலை பாடிய குரல்கள் இளைய தளபதி விஜயின் தாய் மாமனான எஸ் என் சுரேந்தர் மற்றும் இளைய தளபதி விஜயின் தாயான ஷோபா சந்திரசேகர். அதாவது எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் இணைந்து பாடிய பாடல், அதாவது அக்காவும் தம்பியும் இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவள் ஒரு பச்சை குழந்தை. பாடலை எழுதியவர் கங்கை அமரன். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. திரைப்படத்தின் இயக்குனரோ இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். அவள் ஒரு பச்சை குழந்தை திரைப்படத்தின் நாயகன் விஜயகுமார், நாயகி பவானி. ஆமாம், எஸ் என் சுரேந்தரும் ஷோபாவும் திரைப்படங்களில் பாடுவதற்கு முன்னாலேயே மேடை பாடகர் பாடகியாக பணியாற்றியவர்கள். இதோ அபூர்வமான அந்த பாடலை உங்களுக்காக இந்த வேளையில் வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி உறவுகளே.

ஒலித்த அந்த பாடல் எஸ் என் சுரேந்தர் மற்றும் ஷோபா, அதாவது அக்காவும் தம்பியும் பாடிய பாடல். சுரேந்தர் இளைய தளபதி விஜயின் தாய்மாமன், ஷோபா சந்திரசேகர் இளைய தளபதியின் தாயார். திரைப்படத்தின் இயக்குனர் இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவளொரு பச்சை குழந்தை. மறக்க முடியுமா நிகழ்ச்சி உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. அபூர்வமான பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனு. திரைப்படத்தின் பெயர் 82 வெளியான வண்ண திரைப்படமான அனு. திரைப்படத்தில் அந்த காலத்து இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனின் மகனான எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரகுமார், ராணி பத்மினி, ஜெயதேவி, ராஜா ஆகியோர் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை ஆத்தவர் கண்ணதாசன். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. ஒவ்வொரு வசனமும் முடியும் பொழுதும் கள் கள் கள் என்று முடியும். அற்புதமான ஒரு இலக்கிய மனம் கமழும் செந்தமிழ் சொற்களால் அழகுபடுத்தப்பட்ட ஒரு கவிதை மாலை இது. திரைப்படத்தை தயாரித்தவர் யார் என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். அனு திரைப்படத்தை தயாரித்தவர் அந்த காலங்களில் ஒரு பாடகராக நடிகராக பரிமளித்த கான குரலோன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் மகாலிங்கம் சுகுமாரன், அதாவது டி ஆர் எம் சுகுமாரன். டி ஆர் மகாலிங்கம் அந்த காலங்களில் தன்னுடைய மகனான சுகுமாரன் அவர் நினைவில் சுகுமார் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் வாயிலாக பல திரைப்படங்களை தயாரித்து அதில் நாயகனாக நடித்தவர் டி ஆர் மகாலிங்கம். அந்த திரைப்படங்களில் பெரும்பாலானவை வெற்றி பெறவில்லை, தோல்வியை தழுவின. இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்ற தந்தையின் நினைவாக அவருடைய மகன் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான சுகுமாரன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது அனு திரைப்படத்தில். அந்த காலங்களில் இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒலித்த பாடல், எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த பாடல், ரசித்த பாடல், மகிழ்ச்சியூட்டிய பாடல். கேட்டு பார்க்கலாமா? சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள், சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள். சங்கதி பேசுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள்.

சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள். சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள், ஹா சங்கதி பேசுங்கள்.

കേട്ട പാടൽ ഇടംപെട്ട திரைப்படம் അനു. പാടലിയാത്തവർ കണ്ണദാസൻ, പാടലുക്ക് ഇസയമേത്തവർ മെല്ലിസ മെന്നർ എം എസ് വിശ്വനാഥൻ. പാടലെ പാടിയിരുന്ന കുറലുകൾ എസ് പി ബാലസുബ്രഹ്മണ്യം, വാണിജയറാം. திரைப்படத்தின் നായകൻ അന്തക്കാലത്ത് இலட்சிய നടികർ എസ് എസ് ആറിൻ മകനാണ് എസ് എസ് ആർ രാജേന്ദ്രകുമാർ. കഥാനായകി റാണി പത്മിനി மற்றும் ஜெயதேவி, ராஜா ஆகியோரும் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார்கள். திரைப்படத்தை தயாரித்தவர் டி ஆர் மகாலிங்கத்தின் மகனான டி ஆர் எம் சுகுமாரன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையை போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அபூர்வமான ஆச்சரியமூட்டம் பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். 1975 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் தாய் வீட்டு சீதனம். இந்த திரைப்படத்தில் புன்னகையரசி கே ஆர் விஜயா, ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், உஷா நந்தினி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய பாடல். தாய் வீட்டு சீதனம் திரைப்படத்தை மதுரை திருமாறன் இயக்கியிருந்தார். மதுரை திருமாறன் இயக்கத்தில் கே ஆர் விஜயா பல திரைப்படங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் இப்பொழுதும் ஒரு லெஜெண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் கலைஞானம். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல் இது. பாடல் காட்சியில் ஜெய்சங்கரும் உஷா நந்தினியும். ஒரு காலத்தில் மலையாள நடிகை உஷா நந்தினி குறிப்பிட்ட சில திரைப்படங்களில் நடித்தவர். சிவாஜியுடன் 5 படங்கள், ஜெய்சங்கருடன் 4-5 படங்களில். அந்த வரிசையில் இந்த திரைப்படத்திலும் ஜெய்சங்கருக்கு ஜோடி உஷா நந்தினி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடி கே ஆர் விஜயா. சரி, அடிக்கடி ஒலிக்காத ஆனால் அன்று அடிக்கடி ஒலித்த பாடல் என்று கூற மாட்டேன். அத்தி பூத்தாற்போல் ஒலித்த பாடல் அன்று இலங்கை வானொலியில். இது உங்களுக்காக அந்த பாடல். காட்சியில் ஜெய்சங்கர், உஷா நந்தினி. தாய் வீட்டு சீதனம். எனக்கும் உனக்கும் வழக்கு, எனக்கும் உனக்கும் வழக்கு, இரண்டும் சுகத்தின் கணக்கு, கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன. எனக்கும் உனக்கும் வழக்கு,

அள்ளித்தண்டு கைரண்டில் வளைகின்றது, அள்ளிக்கொள்ளும் சின்ன முல்லை குழைகின்றது. அள்ளித்தண்டு கைரண்டில் வளைகின்றது, அள்ளி

எனக்கும் உனக்கும் வழக்கு இரண்டும் சுகத்தின் கணக்கு கையணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன? உள்ளம் தன்னில் உள்ளம் ஒன்று ஒழிகின்றது, பள்ளம் கண்டு வெள்ளம் வந்து பாய்கின்றது. மயில் இட்ட மீனாக கண்ணில் பட்ட மானாக

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 75ஆம் ஆண்டு வெளியான தாய் வீட்டு சீதனம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் அது. நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இணைத்து தொட்டணைத்து நாம் கலந்தால் என்ன? ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம். 75ஆம் ஆண்டு வெளியான தாய் வீட்டு சீதனம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் அது. நேயர்

கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும், பொன்னும் மயங்கும் பூவும் வணங்கும். கண்ணின் பார்வைதனில் தெய்வம் விளங்கும், என் கண்ணில் என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்போ விளக்கு. உன் நெஞ்சில் உன் நெஞ்சில் தென் சிட்டு போல் ஆடும் சொந்தம் எனக்கு. என் கண்ணில் என் கண்ணில் பொன்முத்து போல் தோன்றும் அன்போ விளக்கு. உன் நெஞ்சில் உன் நெஞ்சில்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இடுப்பார் கைப்பிள்ளை. கே ஜே ஜேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடல். எம் பி சீனிவாசன் இசையில். நேயர்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மறக்க முடியுமா? வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வைஞானலிங்கம். என்றோ கேட்ட அபூர்வமான பாடல்களை ஆச்சரியமூட்டும் வகையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த பாடலும் அப்படியே அவ்வாறே கேட்டு பார்க்கலாமா? திரைப்படத்தின் தலைப்பை யோசித்தால் அப்படியே வாய் ஊறுகின்றது, இனிக்கின்றது. திரைப்படத்தின் தலைப்பு பஞ்சாமிர்தம். திரைப்படத்தின் நாயகன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், நாயகி சங்கீதா, அன்றைய சங்கீதா.

വാലി എഴുതിയ പാടലുക്ക് കവിഞർ വളങ്കിയ ദേവരൻ ശങ്കർ மற்றும் கணேஷ் இசையமைத்திருக்கின்றார்கள். கே ஜே ஜேசுதாஸ் பி சுசீலா பாடிய பாடல். பஞ்சாமிர்தம் திரைப்படத்தில் இசையமைப்பாளர்கள் ஷங்கர் மற்றும் கணேஷ் இருவரில் ஷங்கர் பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பி. சி ஆர் சுப்பிரமணியன் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ பஞ்சாமிர்தம் திரைப்படத்தில் ஜேசுதாஸ் சுஷீலா, காட்சியில் ஜெய்சங்கர் சங்கீதா என்றோ கேட்ட பாடல். வானிலவே வானிலவே வழியில் ஒரு மேகமில்லை, வாடை காத்தடிக்க வாழை மலர் பூத்திருக்க வளக்கர

உனக்கொரு முந்தானை போல் வந்தால் என்ன நான், எனக்கொரு முத்தாரத்தை தந்தால் என்னம்மா.

வாழ்த்துரைக்க நீ வாயார வாழ்த்துரைக்க. நடக்கிற பல்லாக்கு இது தள்ளாடுது ஏன்?

ഹോലിത്ത പാടലിടം പെറ്റ തിരൈപ്പടം പഞ്ചാമൃതം കെ ജെ ജേസുദാസ് പി സുശീല പാടിയത് ശങ്കർ മറ്റും ഗണേഷ് ഇസിയമ്മപ്പിൽ. നേയർകളെ, സർവദേശ തമിഴ് വാനൊലി കനഡ യുഗം വാനൊലി വാൻപരപ്പിനൂടാക ഉലகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? உங்களுடன் இணைந்திருப்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். இலங்கை வானொலியில் என்றோ ஒலித்த ஒரு அருமையான கானத்தை இப்பொழுது உங்களுக்காக தரப்போகின்றேன். நிச்சயமாக நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்வீர்கள். திரைப்படம் வெளியாகவில்லை, பாடல் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதர், அவர் காலத்தில், அந்த சமகாலத்தில் கிட்டத்தட்ட அவருக்கு சமமாக சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தவர் பி யு சின்னப்பா. எப்படிப்பட்ட திரைப்படங்கள் அந்த காலத்தில் அவர்கள் தாங்களே நடித்து பாடுவார்கள். சந்திரகாந்தா என்ற திரைப்படம், அதில் அறிமுகம். அந்த திரைப்படத்தில் பெரிதாக பெயர் இடப்படவில்லை. தொடர்ந்து எத்தனை திரைப்படங்கள்! நினைத்தாலே ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு கண்ணகி திரைப்படம், ஆரியமாலா, உத்தம புத்திரன், அந்த காலத்து உத்தம புத்திரன், சிவாஜியின் உத்தம புத்திரன் அல்ல, மனோன்மணி, ஜெகதல பிரதாபன், குபேர குசேல, பிருதிவிராஜன். இந்த பிருதிவிராஜன் என்ற திரைப்படம், ராணி சம்யுக்தா, தெரியும் தானே உங்களுக்கு, சம்யுக்தை பிருதிவிராஜன் ஜோடி. அதிலே அந்த பிருதிவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தியாக நடித்தவர் அந்த காலத்து ஏ சகுந்தலா. பின்னாட்களில் வந்த ஏ சகுந்தலா, சிஏடி சகுந்தலா அல்ல, அந்த காலத்து ஏ சகுந்தலாவை அவர் கதாநாயகியாக பிருதிவிராஜன் திரைப்படத்தில் சம்யுக்தியாக பியு சின்னப்பாவுடன் நடித்தார். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு மகன், பியு சி ராஜா பகதூர், அதாவது பியு சின்னப்பா ராஜா பகதூர், பியு சி ராஜா பகதூர். சரி, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மங்கையர்க்கரசி திரைப்படம் பியு சின்னப்பா நடித்தது. கிருஷ்ண பக்தி, சுதர்சன் இறுதியாக வெளியான திரைப்படம் அல்லவா? 51 அவர் என்ன செய்வது? அற்ப ஆயுள் பி யு சின்னப்பாவிற்கு. 36 வயதில் மரணம் அடைந்தார் பி யு சின்னப்பா. அவருடைய மகன், ஒரே மகன், பி யு சி ராஜா பகதூர் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் வேலி இல்லா மாமரம். கதாநாயகி சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் நடித்த சுமதி என்று சொல்லப்படுகிறது. திரைப்படம் வெளியாகவில்லை. அந்த திரைப்படத்தில், அதாவது வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், பி யு சின்னப்பா ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக சொல்லப்படும் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன். பாடலை பாடிய குரல்கள் யார் தெரியுமா? எஸ் ஜானகியுடன் இணைந்து அசோக் என்ற பாடகர். இந்த காலங்களில், அதாவது இந்த திரைப்படம் அந்த 80களில், கிட்டத்தட்ட 80களில், 80களின் ஆரம்பம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அசோக் என்ற பாடகர் சில திரைப்படங்களில் பாடியிருக்கின்றார். இனிமையான குரல் வளம் கொண்ட பாடகர். இந்த பாடலும் அவ்வாறே ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கின்றார் அசோக். வேலி இல்லா மாமரம் திரைப்படத்தில் கங்கை அமரன் இசையில். பாடலை கேட்டு பார்க்கலாமா? என்றோ கேட்ட பாடல்.

கரங்களில் ஆடும் சுகம் பெற வேண்டும் கனியுடல் என்றும் உனக்கல்லவோ கரங்களில் ஆடும்

குளிர்விடும் நேரம் இணைகின்ற காலம் தளிர் இளமே நீ மலர்கின்றது.

கேட்ட பாடல் வேலியில்லா மாமரம் என்ற வெளிவராத திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. பாடலை இயற்றி இசையமைத்தவர் கங்கை அமரன், பாடலை பாடிய குரல்கள் அசோக் மற்றும் எஸ் ஜானகி. பியு சின்னப்பாவின் மகன் பியூசி ராஜா பகதூரும் சுமதியும் நடித்ததாக கூறப்படுகிறது. மறக்க முடியுமா நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் என்றோ கேட்ட பாடல் அணையா விளக்கு திரைப்படத்தில், ஆமாம், கிருஷ்ணன் பஞ்சு திரைப்படத்தின் இயக்குநர்கள் வாலி எழுதிய பாடல். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளர். 75ஆம் ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் அணையா விளக்கு. கருணாநிதியின் மூத்த மகனான மூனாக்கானா முத்து கதாநாயகன். கதாநாயகி யார் தெரியுமா? பத்மபிரியா. அஞ்சுகம் பிக்சர்ஸ் சார்பில் இந்த திரைப்படம், அதாவது கலைஞர் அவர்களின் சொந்த திரைப்படம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த திரைப்படத்தில் மூக்கா முத்து பத்மபிரியாவுடன் இணைந்து ஸ்ரீகாந்த், எம் ஆர் ராதாவின் மூத்த மகனான எம் ஆர் ஆர் வாசு, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். மூக்கா முத்துவுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார் பி சுஷீலா. பாடல் காட்சியில் மூக்கா முத்து, பத்மபிரியா. இது அணையா விளக்கு திரைப்பட பாடல். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். இதயம் கலந்த காதல் என்றால் புதிதாய் தோன்றும் ஒவ்வொரு நாள். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். இதயம் கலந்த காதல் என்றால் புதிதாய் தோன்றும் ஒவ்வொரு நாள். மோகம் அது 30 நாள், ஆசை அது 60 நாள். பருவ காலம் மழையை போலும் இளமை காணும் உறவு, அந்த மழைக்கு பின்னால் தூவானம் போல் முதுமை கால நினைவு.

போகம் அது 30 நாள் ஆசை அது 60 நாள் ஊறும் தேனை மூடி வைத்தது உதடு என்னும் கதவு அதில் உனக்கு பாதி எனக்கு பாதி எடுத்து கொள்ள உதவு ஆசை கடலில் ஆட வந்தது அழகு என்னும் படகு அதில் மிதக்கும் போது மயக்கம் வந்தது புரிந்து கொண்டது பிறகு மோகம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அணையா விளக்கு, மூகா முத்து, பி சுசிலா பாடிய பாடல். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக அபூர்வமான, ஆச்சரியமூட்டும், அதிசயமான பாடல்களை, என்றோ கேட்ட பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், அத்தி பூத்தாற்போல் ஒலித்த பாடல்கள் போன்றவற்றை உங்களுக்காக வழங்கியதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மறக்க முடியுமா நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு களம் அமைத்துக் கொடுத்த சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ரம்யமான பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல்திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரகுமான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
2: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனா அந்த சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க?
3: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
2: ஒற்றை பெற்றோரா?
3: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ அந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு. அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்கள கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு கலங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன? முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தீரி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றதை விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்போ ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்தில் சொல்ல மாட்டாங்க. டவுனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியாக இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில் வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
2: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
3: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. பிள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரு சரி இல்லை விட்டுட்டீங்க, பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டம் உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும். அது கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல எனக்கு கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
4: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
3: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதோட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுலாம் யாராவது எடுத்துட்டு
4: போயிடும்,
3: ஆமா. சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மனக்குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 ஆண்டு மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். அடுத்து வரும் நிகழ்வு இசை சாரல்.

இசைச்சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல், இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.